0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: கனடா அமெரிக்கா வர்த்தகத்துறை அமைச்சர் டொமினிக் லெப்லாங் நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமெரிக்க பிரதிநிதியோடு ஆக்கப்பூர்வமான சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். மூன்று நாடுகளும் தங்களுக்கிடையிலாக கண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டுமென்று பரிந்துரைத்து அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுக்கு அவர் கடிதம் அனுப்பிய மறுநாளே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீரிடம் தாம் குறிப்பிட்ட சில முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாகவும் கனடா குறித்து அமெரிக்கர்கள் நீண்டகாலமாக எழுப்பி வரும் பிரச்சினைகள் குறித்தும் அவரோடு விவாதித்ததாகவும் லெப்லாங் தெரிவித்தார். கியர் மற்றும் மெக்சிகோ பொருளாதார செயலாளர் மாசலோ எப்ராட் ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டாய மறு ஆய்வு நடைமுறையில் ஒரு பகுதியாக இருக்கும். லெப்லாங் மற்றும் எப்ராட் ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்க வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் 2 தனித்தனி தரப்புக்கு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாக பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். பழங்குடியின கூட்டாளிகளோடு பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதும் வணிக முடிவெடுப்பதில் அவர்களின் உலக கண்ணோட்டங்களை இணைத்துக் கொள்வதற்கும் கனடாவை மேலும் மீள்திறன் கொண்ட பொருளாதார எதிர்காலத்திற்கு நிலைநிறுத்த உதவும் என்று புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. டிலாய்ட்ஸ் ஃபியூச்சர் மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அறிக்கை இறையாண்மை கொண்ட பழங்குடியின பொருளாதார கூட்டாண்மைகள் கனடாவின் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படும் வளர்ச்சி வாய்ப்புகளில் ஒன்றாக எப்படி இருக்கின்றன என்பதனை ஆராய்ந்திருக்கின்றது. கனேடிய பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற புதிய திட்டங்களில் பழங்குடியின மக்களை சேர்ப்பது ஒரு நிகர பயனாக அமையும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. மீன்பிடித்தல் முதல் வனவியல், சுரங்கம், எண்ணெய் மற்றும் எரிவாயு வரை இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்ட துறைகளில் பழங்குடியின சமூகங்கள் ஏற்கனவே முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் வாழும் காலத்தை 2 மடங்காக்கூடிய மாத்திரைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகள் விரைவில் கனேடிய நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக டொரண்டோவின் பிரின்சஸ் மார்கரெட் புற்றுநோய் மையத்தின் கணைய புற்றுநோய் பிரிவு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் வைத்தியர் ஜெனிஃபர் நாக்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தலைமையிலான ஆய்வை சுயாதீனமாக மதிப்பாய்வு செய்து அதன் முடிவுகள் வியக்கத்தக்கவை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். 500 கணைய புற்றுநோயாளிகளிடம் நடத்தப்பட்ட 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையில் தினமும் இந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டவர்கள் 1 வருடத்துக்கு மேலாக உயிர் வாழ்ந்தனர் என்றும் ஆனால் கீமோதெரப்பி மட்டும் எடுத்துக்கொண்ட நோயாளிகள் 6 மாதங்களுக்கும் சற்று அதிகமாகவே உயிர் வாழ்ந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சோதனை மருத்துவ உரிமம் வழங்கப்படும் வரை காத்திருக்காமல் கணைய புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அதிகமான நோயாளர்களை அதை பெறுவதற்காக மருத்துவ பரிசோதனைகளை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக நாக்ஸ் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்புத்துறையில் எந்தவித அனுபவமும் இல்லாத அரசியல் ரீதியாக தமக்கு விசுவாசமான பில் புல்டேவை அமெரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பின் பதில்

0: ஃபனி மே மற்றும் ஃபெட்ரி மேக் ஆகிய அரசு ஆதரவு பெற்ற அடமான நிறுவனங்களின் தலைவர் பதவிகளையும் அவர் தொடர்ந்து கவனிப்பார் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகமை உட்பட்ட 18 உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகளை புல்டே இனி வழிநடத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு அனுபவம் இல்லாத ஒருவரை இந்த உயரிய பதவிக்கு நியமித்ததை ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர். புல்டேவை ஒரு அரசியல் குண்டர் என்று விமர்சித்திருக்கின்ற ஜனநாயக கட்சியின் செனட்டர் தலைவர் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ஒருவரிடம் தேசிய பாதுகாப்பை ஒப்படைக்க முடியாது என கூறியிருக்கின்றார். முன்னாள் பணிப்பாளர் துல்சி காபர்ட் வெள்ளை மாளிகையுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே பதவியை விட்டு விலகுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தனது கணவரின் புற்றுநோய் பாதிப்பு காரணமாகவே தான் ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தற்பொழுது ஈரான் போர், யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் சீனாவின் ராணுவ பொருளாதார வளர்ச்சி போன்ற பல்வேறு சர்வதேச சவால்களை எதிர்கொண்டு வரும் காலகட்டத்தில் இந்த நியமனம் இடம்பெறுகின்றது. உலக உணவு திட்டத்தின் உதவி பதிவுத்தளத்தில் ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு மீறல் காசாவில் உள்ள 600,000 பலஸ்தீன குடும்பங்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்தியிருப்பதாக தி நியூ ஹியூமானிட்டேரியன் ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. பாதிக்கப்பட்ட இந்த தகவல்கள் மனிதாபிமான உதவிக்காக பயனாளிகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்புடன் தொடர்புடையவை. உலக உணவு திட்டம் இதை பலஸ்தீனத்திற்கான ஒரு சுயப்பதிவு விண்ணப்பம் என்று அடையாளம் கண்டிருக்கின்றது. அங்கீகரிக்கப்படாத நபர்களினால் அணுகப்பட்ட தகவல்களில் பெயர்கள், அடையாள எண்கள், தொலைபேசி விவரங்கள் மற்றும் இருப்பிட தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பாதுகாப்பு தொடர்பான சம்பவத்தை கண்டறிந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலக உணவு திட்டம் தகவல் தெரிவித்ததாக அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் IRGC-யின் மக்கள் தொடர்புத்துறை வளைகுடாவில் நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க ராணுவம் ஹோமோஸ் நீரிணைக்கு அருகே ஈரானிய எண்ணெய் கப்பலை வான்வெளி எறிகணை மூலம் தாக்கியதில் கப்பலின் இயந்திர அறைக்கு சேதம் ஏற்பட்டதாக அந்த அறிக்கை கூறியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு செயலுக்கும் ஹோமோஸ் நீரிணையை நிர்வகிக்கும் விதிமுறைகளை மீறியதற்கும் பதிலடியாக அமெரிக்காவின் சியோனிச எதிரிக்கு சொந்தமான பனாயா என்ற கப்பல் IRGC கடற்படையால் ஏவப்பட்ட ஏவுகணைகளினால் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தெரிவித்திருக்கும் ஈரானின் IRGC-யின் மக்கள் தொடர்புத்துறை எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் வித்தியாசமான மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தாங்கள் முன்னரே எச்சரித்திருந்ததாகவும் அதற்கமையவே தாங்கள் செயல்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இந்த பதிலடிகள் ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஹோமோஸ் நீரிணையின் பாதுகாப்பை குலைப்பது ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட அமெரிக்க ராணுவத்திற்கு ஒரு பெரும் விலையை கொடுக்கும் என்பதனை தாங்கள் மீண்டும் வலியுறுத்துவதாக அது தெரிவித்திருக்கின்றது. புதிய தலைவர், புதிய பயிற்றுநர் ஆகியோரின் கீழ் இலங்கை விளையாடவுள்ள முதலாவது மட்டுப்படுத்தப்பட்ட ஒவர் கிரிக்கெட் தொடர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக கிங்ஸ்டன் சபீனா பார்க் விளையாட்டரங்கில் நாளை நடைபெறவுள்ளது. இதன் மூலம் முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த தொடரின் 3 போட்டிகளும் சபீனா பார்க் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலும் ஜிம்பாபேயிலும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ICC ஆடவர் உலகக்கிண்ண போட்டிக்கான 50 ஓவர் தகுதியான சுற்றாகவும் இந்த தொடர் அமைவதனால் 2 அணிகளுக்கும் இந்த தொடர் முக்கியம் வாய்ந்ததாக அமையவுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேரம் இப்பொழுது 8:12. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் ஹெச்டி, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் ஹெச்டி ரேடியோ. என்ஜாய்.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். ஒரு சைக்கிள் பற்றிய வினா தான் நேர்களே. மிதி வண்டி என்பதை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு எது? கேள்வி ஒன்றும் பேரதூரமான கேள்வி அல்ல. மிதி வண்டி அல்லது சைக்கிள் என்பதை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு எது என்பது தான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். நீங்கள் கண்டுபிடிப்பது இலகுவானது. ஒன்று சீனா, இரண்டாவது ஜெர்மனி, மூன்றாவது இங்கிலாந்து. முதலாவது விடை சீனா, இரண்டாவது இங்கிலாந்து. மணிக்கவும் முதலாவது விடை சீனா, இரண்டாவது ஜெர்மனி, மூன்றாவது இங்கிலாந்து. அலையுங்கள் 4164446262.
1: கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. Guna Gunaraja, 647-624-4165.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 Tamil HD, Canada உடன் முதல் 24 hours Tamil HD radio. Enjoy.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். நேர்களே, மிதிவண்டி அல்லது சைக்கிளை முதல் முதலில் கண்டறிந்த நாடு எது என்று கேட்டிருந்தோம். நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கின்றார்கள். யார் யார், என்னென்ன விடைகள் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம், பஞ்சாயத்து பேசுவோம்.
0: வாங்க பஞ்சாயத்து.
1: இது வந்து ஜெர்மனி.
0: ஜெர்மனி?
1: ஆமாம்.
0: உங்கள் இளமை கால சைக்கிள் வண்டியின் பேர்
1: என்ன?
0: ஓ,
1: அதுதான் அப்படித்தான் தொடர்ந்து நான் பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஓடி இருப்பேன். மூசி மூசி ஓட வண்டியா?
0: அது மூச தேவையில்லை, சும்மா ஏறி இருக்கும்.
1: கொஞ்சம் சோழ கொஞ்சம் அந்த வெயில் கடுமையாண்டா கலைக்க பார்க்கும். அப்போ இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடல் உதய கட்டுப்பாட்டுக்க வச்சிருக்கும், மலிவானது, எளிமையானக்கான விஷயங்கள் இருக்கு. இதோ
0: அது ரேலி சைக்கிள்ண்டா சொல்ல,
1: சும்மா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே சேர்ந்தா எல்லாம் ஓட்ட போட்டி தானே. விழுந்தளம்புறது, கைகால் முழங்கால் வழிய காயம்,
0: சோடிச்செல்லாம் ஓடுற நீங்களும் சைக்கிளுக்கு சோடிச்சு
1: முன்னுக்கு ஒன்று சோடிச்சு பின்னுக்கு சோடிச்சு முன்னுக்கு பின்னுக்கு லைட்டுகள் நாங்கள் விவாகம் செய்து மனைவிய பாரதம் ஏற்றி கொண்டு எவ்வளவு தளம்புறது எல்லாம் தான் எல்லாம் நடக்குது. எல்லாம் நல்ல அனுபவம்.
0: வெட்ட கட்டி எல்லாம் பறந்துருக்கிறீங்க.
1: நடுச்சந்தையில திருப்பைக்குள்ள விழுந்தளம் அங்க வெள்ளப்பக்கமா திருப்பைக்குள்ள அவன் அடுப்புல அடிபட்டு விழுந்தளம் ஆண்டில் அடிச்சு போடும் நிமித்த முடியாம போடும் கன அனுபவங்கள் இருக்கு.
0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளும். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
2: ஜெர்மனி தான் நினைக்கிறேன். முதலாவது பைசைக்கிள் பெடல் இல்லாம வந்தது. நான் ஓடின சைக்கிள் லுமாலாவோ லுமாலா அந்த சைக்கிள்.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். நான் காசி.
0: காசி வாங்க.
3: ரயில் சைக்கிள் ஜெர்மன் தான் அது சரியானது. சொன்ன மாதிரி லுமாலா அது எல்லாம் வந்துருது குப்பையா.
0: என்ன பாவிக்கணும். பெரிய பெரிய சைக்கிள் ஓடினம்
3: என்ன சொல்ல
0: நிறைய பேர் அதை பாவிக்கணும். காசி
3: மற்றது முதல்ல கிடைச்சதுக்கு ஒரு நன்றி என்ற தகவல் உண்டு. முந்தைய ஸ்காபரோல இருந்தாக்கெல்லாம் பிரம்பனுக்கு மூவ் பண்ணது. ஸ்காபரோ ஒரு ஹூப்பை ஸ்காபரோல இருந்து பண்ணது ஹூப்பி நம்ம ஆக்கள். இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இப்போ பிரச்சனை நடக்கிற எல்லா பிரச்சனையும் வருது. தனியாக எங்கடி ஆக்கலான்னு சொல்ல தானே பிரம்பன்லாம் கூட பிரச்சனை இல்லை அவ்வளோ தலைவன்
0: என்ன. நின்று விளங்கில.
3: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் பாஸ். பத்மன்.
0: பத்மன் வாங்க.
4: ஓ
0: நலம் நலம். நீங்கள் எப்படி?
4: நல்லா இருக்கு நன்றி. நீங்கள் சைக்கிள் என்று சொன்னோம்னா அந்த கேள்வி கூட ஆன்சர் பண்ண வந்து விட்டு.
0: ஓ என்ன நாடு?
4: ஜெர்மனி தான். நான் வச்சிருந்தது ரலி வச்சிருந்தேன். நல்ல நல்ல ஞாபகம் இருக்கு. சேமி ஆக்கரன்சில் ஒரு கியர் பூட்டி வச்சு ஓடிக்கிறேன்.
0: கியர் சைக்கிள். அது கியர் சைக்கிள் வச்சிருந்தா அவர் பெரிய பணக்கார விட்டு பையன்.
4: அப்படித்தான்
0: பூட்டில சில பேர் தான் அது சரியா
4: கொண்டு எல்லாரும் பூட்ட மாட்டோம். அது
0: ஜப்பான்
4: ரிம்மும் கம்பியெல்லாம் ஜப்பான் கம்பியெல்லாம் எடுத்து போடுறது. ஆனா ரலி சைக்கிள் வந்து ரலி ஸ்டேமியாக்கணும் இல்ல, ஞாபகம் ஸ்டேமியாக்கற அந்த கியருக்கு
0: ஏறோ. ரலியின் குடம் தான் நல்ல குடம், அது கொஞ்சம் நீண்ட நாள்
4: யாழ்ப்பாணத்துல
0: ரலி சைக்கிள் 4 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் எல்லாம் போகுது. நன்றி, வணக்கம்.
5: வணக்கம் நரியா
0: ஜெயவாங்கோ.
5: ஓ நல்ல நன்றி. இது விடைவந்து ஜேர்மன்
0: அண்ணாமலை சைக்கிள்.
5: அது நான் என்ன மனசு எடுக்கிறதுல ஜெயாவோட சைக்கிள் ஏறிச்சல. இல்ல அந்த காலம் பிடிச்சு இன்றைக்கு வரைக்கும் சைக்கிள் என்னோட ஓட்டி இருந்த மாதிரி இப்பவும் வச்சிருக்கேன். சைக்கிள் இங்கேயும் வச்சிருக்கேன்.
0: நோர்வேல மலைப்பகுதிகளில்
5: மலைப்பகுடியா, நான் எந்த வீட்டுலேருந்து 50 மீட்டர்லயே மலை இருக்கு, காடு தான். அப்ப நான் மலையில ஓடுற மாதிரி தான் சைக்கிள் வேண்டி
0: வச்சிருக்கேன்.
5: அப்ப அப்ப நேரம் கிடைக்கும் போது ஓடுவேன்.
0: உலகம் துவிச்சக்கர வண்டி ஓடு. இங்க கனடாவில் சனி ஞாயிறு தினங்கள்ல வீதி எல்லாம் இந்த இளைஞர் யுவதிகள் அதிகாலையிலேயே இளைஞர் யுவதிகள் என்று சொன்னா எனக்கு அடிக்க வரையிடும், வயதானவர்கள் கூட அதிகாலையிலேயே சைக்கிள் ஒரு கூட்டமா உடவழிக்கிட்டுருவினும். இலங்கையிலும் இதே விஷயம் நடக்குது. வெளிநாடுகளில் உள்ள நம்மவர்கள் இலங்கைக்கு போய் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை ஒரு விழிப்புணர்வு பவனி செய்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த மானிப்பாய் மெமோரியல் ஒரு ஒரு வைத்தியசாலை இருக்குது மானிப்பாயில், கிரீன் ஹாஸ்பிட்டலோ இன்னொன்று சொல்கிறார். அந்த வைத்தியசாலை நிதி சேகரிப்புக்காக வருடாந்தம் இங்கிலாந்து நோர்வே கனடா அமெரிக்கா அண்டு ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வட அமெரிக்க நாடுகளில் இருந்தெல்லாம் போய் பாரிய இந்த சைக்கிள் ஓட்டங்களில் ஈடுபட்டு நிதியை சேகரித்து அந்த கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு பண நிதி சேகரித்து கொடுப்பார்கள். வருடாந்தம் நடைபெறும். இதை விட இந்த யாழ்ப்பாண வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி இருக்கின்றார், அவர் தலைமையில் ஒவ்வொரு வருடமும் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மிக நீண்ட நடைப்பயிற்சி மிக நீண்ட சைக்கிள் ஓட்ட பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வார்கள். அண்மையில் சண்டில்பாய் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சைக்கிள் சென்று ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இதைவிட தனிநபர்கள் பலர் அவ்வப்போது பெரிய புரட்சிகளை நடத்தி வருகிறார்கள் ஜெயா இலங்கையில சைக்கிள் ஓடி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்
5: நல்லூர் வரைக்கும் போனோம் சைக்கிள்
0: பார்த்துருக்கீங்களா? சரி சரியா இருங்க, அதுதான் நான் சொல்லுவார்.
5: மற்றது நமக்கு அங்க லுமாலா வச்சு ஓடினாங்கள். சைக்கிள் என்ன மறக்க முடியாது, இந்த பொருளாதாரம் இல்லாத காலத்துக்கு இந்த போராட்ட காலத்துக்கு உள்ளுக்குள்ள வண்டியில இருந்த காலங்கள மறக்க முடியாது என்னன்னா, ரிம் வெட்டி ஒட்டி ஓடினாங்க. இல்ல அப்ப அந்த பொருள் வராது இல்லோ, அந்த நேரங்கள்ல விறகுகள் கட்டி ஓடி இருந்த மீன்கள் கட்டி ஓடி வரைக்கும் சைக்கிள் எல்லாம் உடஞ்சிடும். அந்த அப்படி உடைஞ்சு அந்த ரிம் இல்லாத பட்சத்துல ரிம் ஜாயின் வச்சு ஓடினா அந்த வெட்டி ஒட்டி தாண்டா இப்ப கனடாவில இருக்காரு. அதை கேட்டுக்கொண்டு இருந்தா சிரிச்சு கொண்டு இருப்பேன். அவர்கிட்ட தான் நான் சைக்கிள் கழுவி போட்டு பழைய, பிறகு நாங்களே எல்லாம் கழுவி போட்டுவேன்.
0: நன்றி நன்றி.
5: அப்படி இன்றைக்கு வரைக்கும் அந்த சைக்கிள் ஒட்டி பிறந்த நல்ல நன்றி. நேரம் தேடக்கூடாது, மற்றவர்கள் நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, வாசன் கோதாஸ்.
0: கோதாஸ் ஐயாக்கு நெஞ்சு திக்க திக்க நொன்றுக்கும், என்ன என்னடா என்ன எடுக்கிறார் இல்லையண்டு, எத்தனை விஷயங்களை பகிரலாம்.
6: நான் இது ஜெர்மனி தான் சைக்கிள், ஆரம்ப காலத்தில் அப்பா வச்சிருந்த சைக்கிள் தான் நான் ஓடினேன் ராலி.
0: ஓ
6: பழைய சைக்கிள் என்றாலும் நாங்கள் விழுந்து உடைஞ்சாலும் சைக்கிளுக்கு ஒரு சேதம் வராது.
0: ஆனால்
6: அது ஒரு டேஞ்சர், ஒரு குறிப்பிட்ட காலத்து போய் செக் பண்ணி கொண்டிருக்கணும். முன்பட்டம் அந்த போ குடைஞ்சு ஆக்கள் விழுத்தி பல பேர் காயம்பட்டது உண்டு.
0: அது கொஞ்சம் ஃபெயிலியர் என்ன ஏசியா பைக்.
6: ஆமாம், நானும் மனைவி பிள்ளைகளை கூட ஏத்தி கொண்டு பயணத்திற்கு நிறைய தடவை. இங்க கூட நான் 12 வருடங்கள் வேலைக்கு பைக்ல தான் போய்
0: வந்தனான்.
6: ஒரு ராக் கிளைமர் வச்சிருந்தான். அந்த பைசிக்கிள் $850 அந்த நேரம் வாங்கினான். ரெண்டு ஒரு கையால தூக்கி தலைக்கு மேல உயர்த்தலாம். எந்த பெரிய உயரமான ஏற்றம் வந்தாலும் சிம்பிளா வரும். கடைசியா இங்க வந்து கண் போன பிறகு அந்த மனம் இல்லாமல் வித்த நான் கராச்சி
0: இல்லை. நன்றி
6: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மூர்த்தி ஐக்கிரன்.
0: மூர்த்தி சொல்லுங்க.
7: இது கேமன் நாட்டு சைக்கிள் 1917 கண்டுபிடிச்சது.
0: சைக்கிளா?
7: ஆமா.
0: என்ன நீங்கள் சைக்கிள் 1917 அப்படியா?
7: இல்ல இல்ல 1817.
0: 1917 விமானத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க.
7: 817
0: இல்லையா? 817 அது சரியான விடை.
7: மற்றது நான் ஏசியா சைக்கிள் வச்சிருந்தேன். நான் சைக்கிள் புதுசா வாங்கி அப்ப ஒன்னாவது துடைக்கிறதா செல்வாங்க கடை போட்டு வாங்கினா நான் போறேன். பின்ன பேச்சு நடக்கும், ஏதோ பெரிய பொட்டுல பிடிச்ச புது பொட்டுல பிடிச்ச
0: அது பெரிய துணி, அதுக்குண்ட ஒரு துணி வச்சு அந்த துணிய செயின் கவருக்கும் அந்த பாருக்கும் இடையில வச்சு என்ன பக்குவப்படுத்தி.
7: மற்றது இன்னொரு நான் ஓடிக்கொண்டிருக்கேன். இன்னொரு தம்பியார் பின்னால ஏறுவார். அவர் ஏறக்க அவரு நைஸா ஏற மாட்டார், சைக்கிள தள்ளி கொண்டு வரே தான். அப்ப நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாரு. வேற இருந்தா நான் கூட தென்பேரும் வந்து
0: பழைய ஞாபகங்களை கொண்டிருக்கலாம். நன்றி முத்தி.
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். தேவமார்.
0: தேவமார் வாங்க.
8: சைக்கிளோட சைட் அடிக்காத சைக்கிளா?
0: என்ன வேலி உயர உயர சைக்கிள் சீட் உயரும்? என்ன
8: வேலி உயர உயர அந்த அந்த ஒரு அந்த என்ன ஏதோ ஒரு ஒரு இது நாடகத்துல வந்ததுல வேலி உயர ஏதோ தம்பி இந்த சீட் உயரும் அப்படியான இது நல்ல நிகழ்வு. அமைச்சிருந்தது ஹீரோவும் ஏசியான் தான். கணக்க ஏசியாவை போட்டுட்டு போட்டுட்டு ஓடி இந்தியனாமும் வானத்தாலே எரிச்சு நெருக்கிய ஏசியா பைக்க கணக்கு. அவன் வர அந்த குச்சொழுங்கெல்லாம் அது என்ன பிரச்சனைன்னா அது ஒரு அந்த ரெண்டு பனைக்குள்ளால இடைக்குள்ளால வரக்கூடிய மாதிரி ஒரு ஜீப் ஒன்றை கொண்டு வந்து அதுக்குள்ளால கலைக்கப்படுத்திட்டோன்னே நாங்கள் இப்போ கண்ட உடனே அதுலேயே சைக்கிளை போட்டுட்டு வெளியான பாய்ஞ்சிருவோம். எவ்வளவு தூரம் தூரம் ஓடுமோ அவ்வளவு தூரம் ஓடிடுவாங்க. ரெண்டா ஓடிட்டாங்கன்னு கண்டுட்டாலே அந்த இடம் என்ன அப்படியே சட்டம் பண்ணிக்கிறோம். அப்ப அதுக்காக இவ்வளவு தூரம் தூரம் காலால ஓடிடுமோ அவ்வளவு தூரம் ஓடிடுவாங்க. ஓடி போட்டுதான் பிறகு.
0: நன்றி நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: சாரா வாங்க.
9: எல்லாரும் எல்லா ஜெர்மன் தான் பதில். எல்லோரும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். நான் சொல்வது சைக்கிள் வந்து உண்மையில் ஓடுவது உடலுக்கு நல்லது, சுற்றாடலுக்கு நல்லது.
0: நன்றி
9: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: எனக்கு சரியா தெரிஞ்ச ஆக்கள் சொன்ன மாதிரி ஜெர்மனி உண்டு. ஆனா ஜப்பான்காரன் சைக்கிள் தான் நாங்க இலங்கையில ஃபேமஸ். மோட்டர் சைக்கிளும் அப்படிதான் முதல் 185 மோட்டர் பைக் வந்தது ஜமாய்க்கா. அதுல எல்லாம் பெட்ரோல் விலையும் ஜப்பான்காரன் மோட்டர் சைக்கிள் தான் நல்ல. இந்தியன் பிஎஸ்சி எல்லாம் பெட்ரோல் தெரியும். பிஎஸ்சி மோட்டர் சைக்கிள் தெரியுமா உங்களுக்கு?
0: இது என்ன கதை?
10: இல்ல பிஎஸ்சி வள்ளி ஹம்பர் பிஎஸ் எல்லாம் இங்கிலாந்து சைக்கிள். ஜப்பான் கரண்ட் சைக்கிள் தான்
0: நாங்கள் ஜப்பான் சைக்கிள். ஹீரோ வந்து இந்தியன் சைக்கிள். ஹீரோ
10: ஹீரோ இந்தியன். ஹம்பர் இங்கிலாந்து, வள்ளி இந்தியன். அந்த பிஎஸ் சைக்கிள் பழைய காலத்து சைக்கிள். ஜப்பான் கரண்ட் சைக்கிள் எல்லாம் லேடிஸ் சைக்கிள்கள்.
0: ரலி, ஹம்பர், ஏசியா, லுமாலா, ஹீரோ இந்த சைக்கிளை விட இன்னொரு சைக்கிள் இருக்கு, ஒரு பழம்பெருமை வாய்ந்த சைக்கிள். எனக்கு அந்த பேர் வருது இல்லை, யார் கொண்டறியணும்னு அப்ப. நன்றி.
10: வள்ளி இங்கிலாந்து
0: அண்ணா. ரலி சாரி, ஹம்பரும் சரி, இன்னொரு சைக்கிள் இருக்கு பழைய ஒரு சைக்கிள்
10: பிஎஸ்சி வந்தாரு.
0: நிகழ்ச்சியில் வணக்கம்.
11: ஏற்படுகைக்குள்ள ரெடி பைக் தந்தவன். அப்ப அந்த ஹிட் பேக் அந்த சைக்கிள் இன்னைக்கு இருக்குன்னு தானே, அந்த ஹிட் பேக் அது அந்த சிஆர் டூ கோப்பி அந்த பெரிய கோப்பி வந்து வச்சது சீட்ல லேஞ்சி மிதி தேஞ்சி வச்சு ஒரு ஒரு ஸ்டைல் வந்தது.
0: சரியா தெரியுது
11: அது அப்பதான்
0: இது சீட்ல லேஞ்சியும் பேக்கிறேன் சீட்டுக்குள்ள போலும் பேக்கிறேன் டென்னிஸ் போல்
11: எல்லாருக்கும் தெரியும் இது எஸ்எஸ்சி பாஸ் அந்த மணிதாஸ் கோப்பியோ அந்த கோப்பி சிஆர்டி கோப்பி என்னைக்கு அந்த ஹிட் ஆகி இருந்தா கதைக்க மாட்டேன். அப்பதான் எங்களை லோங் போடையெல்லாம் பண்ணுவீனம் ஊர்ல ஓ எஸ்எஸ்சி பாஸ் அப்புறம் தானே போடுறது அனுப்படியோ அதனால அந்த ஞாபகம் வந்ததுக்கு நன்றி. ஓகே
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
12: வணக்கம்
0: நினைவுல வருது இல்ல சந்திரன். இன்னொரு பழைய சைக்கிள் இந்த ரலிக்கு முதல் வந்த சைக்கிள் ஹம்பரை தான் நான் சொல்றேன். என்னன்னு பாப்போம்.
12: ஹம்பர் வந்து அந்த போக் வந்து ரெண்டு ரெண்டு இது வரும்.
0: ஓ
12: அது சிங்கிள் பீஸ்ல டபுள் பீஸ் ரெண்டு பக்கத்துக்கும் வரும். மெல்லிசா இருக்கும் டபுள் பீஸ் ரெண்டு பக்கத்துக்கும் வரும். அது அது வந்து மூன்றாவது ரலி முதலாவது பேர் ராஜ் ரெண்டாவது ஹம்பர் மூன்றாவது
0: நினைவுக்கு வருது இல்ல எனக்கு பார்ப்போம். அதுக்கு நிதி உதவி சேகரிப்பார்கள் சைக்கிளோடு தெரியுதா
12: என்ன
0: நல்ல நல்ல நிகழ்ச்சி. அது வெளிநாட்டு எங்களது பிரஜைகள் எல்லாம் போவினோம் எங்களை புலம்பெயர் தமிழர்கள்
12: நல்ல
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
13: அசோக்.
0: அசோக் வாங்க
13: அண்ணா. ஈஸ்டர்ன் ஒரு சைக்கிள் வந்தது ஞாபகம்.
0: ஈஸ்டர்ன் சரியா சொன்னீங்களா அசோக்.
13: நான் அந்த சைக்கிள் தான் நீங்க தேடுறீங்க.
0: சரியா சொன்னீங்கள். ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சைக்கிள்
13: அது உண்மையில ஒரு சூப்பர் சைக்கிள் அண்ணா. அது ஃபேமஸான சைக்கிள் நல்ல சொல்லி
14: ஒரு
0: சைக்கிள் இருந்தது
14: என்ன
0: ரலி ஈஸ்டர்ன் பிறகு லுமாலா ஏசியா ஹீரோ.
14: நன்றி
0: கணேஷ்.
14: நன்றி.
0: ஆமாம் நேர்கள் அது அந்த எத்தனை தகவல்களும் மேல ஒரு சைக்கிள் தினத்தில் சைக்கிளை பற்றி அப்படியே அக்கு வேறு ஆணி வேறாக பிச்சு உதறிவிட்டார்கள் நேர்கள். நன்றி அத்தனை பேருக்கும். இப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு பாடலுடன் இணைந்திருப்போம். எங்களது நிகழ்ச்சியில் பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்களது அடுத்த பாடல் தேவகுமார் விரும்பி கேட்டார் ஒரு பாடல்.
15: முஸ்தபா

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 8:46 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டீனில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேர்களை, டெல்லி உணவகத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இந்த விடயத்தை இப்போது அணுகி உயிரிழந்தவர்களுக்கான நட்டவீடுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு பணித்திருக்கின்றார். அதேவேளை உயிரிழந்த குடும்பங்களுக்கு நட்டவீடாக 200,000 தலா 200,000 வழங்குவதற்கான ஏற்பாடும் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடும் போராட்டங்களின் மத்தியில் இந்த தீ இறுதியில் அணைக்கப்பட்டதாகவும், என்றாலும் விரைவாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போதும் 21 பேரது உயிரிழப்பை தவிர்க்க முடியாமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. டெல்லி ஒரு கலைவர பூமியாக இன்றைய தினம் மாறியிருந்தது. நேரம் 8:54, தொடர்ந்து நிகழ்ச்சியிலே ராஜா விரும்பி கேட்ட பாடல் குரு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

அந்த பாடல் ஒழித்து வந்த நேரம் 8:59 நேர்களை நானும் விடைபெற நேரம். தொடர்ந்து காசி மற்றும் சாரா ஆகியோரது விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் வருகின்ற பொழுதுகள் இனி எப்பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த நீர்கள் மற்றும் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்து பல்வேறு விதமான இந்த சைக்கிள் தொடர்பான பல அனுபவ பகிர்வுகளை அந்த காலத்துக்கு இழுத்து சென்ற அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் நன்றிகள். குறிப்பாக நேர்கள் பஞ்சாட்சரம், குயின்ஸ்டன், காசி, பத்மன், ஜெயா, குகதாஸ், மூர்த்தி, தேவகுமார், சாரா, தவம், இதயன், சந்திரன், அசோக், கணேஷ் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 மாலை வைரவர் மடை, ஜூன் 6 மாலை பூங்காவனம்.
4: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பவுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.
1: ஏய் ஏத்தி கட்டி இறக்கி கட்டி ஆட்டத்துல பொளத்து கட்டி தோள்ள

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Asian Textiles in Maabirum Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nightie $3,410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?

0: வேலை நடக்கும்
1: வாசன்னா என்ன பின்ன.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-7-2-0-0-9-5-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: ட்ரீம் ஹோம்,
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

இல்ல இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய் லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுர் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை பைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கு தாலிக்கொடி நகைத்திருத்த வேலைகள்
2: விதவிதமான நகை தெரிவு
1: 916 KDM முறையில் தரமான நகைகள்
2: லேசர் கட்டிங்
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
2: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
1: ஏசியா கோல்டு 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய் லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றேன் அம்மா, ஓ சொல்றேன்.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoo.ca.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-67-667-2.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 4161-0462. குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த.

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem undichu nam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.

0: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு. அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: 바로
1: நம்ம எடுத்து இல்லையா அடுத்து ஸ்டைலா இருப்பாங்க.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-465-4661-416-465-4761-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய், டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9 கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் சாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

மன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,800 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
10: ஜூன் மாதம் 9 தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ்.
8: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா
1: கிளவு கிளவு கிளவு கிளவு கிளவு கிளவு
2: உங்க பேப்ப

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
3: ஏசியா கோல்டே
2: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
3: விதவிதமான நகை தெரிவு,
2: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
3: லேசர் கட்டிங்,
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
3: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
2: ஏசியா கோல்டே 416-746-2742.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரல் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம். மீசை.

0: HD ダブル HD。கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ, ஏசியன்ஸ் மெகா சேல். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். June 5 மாலை வைரவர் மடை, June 6 மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம், 905-458-9701.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ். எச்டி தமிழ், எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 4 தேதி, வியாழக்கிழமை, நேரம் காலை 9:02.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ். எச்டி தமிழ், எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: யாழ்ப்பாணம் குரும்பிராயில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் கோப்பாய் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உயிர் தியாகம் செய்த பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 உரும்புராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக உத்தியோகபூர்வமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் சபை உறுப்பினர்கள், உரும்புராய் பகுதி இளைஞர்கள் மற்றும் உணர்வாளர்களை ஒன்றிணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த புலனாய்வாளர்கள் படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து வந்ததைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துக் கொண்டனர். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என அரசாங்கம் வாய்வார்த்தையாக கோரினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கும் போக்கை நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் நடத்தும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2026 டிசம்பரில் நடைபெறவுள்ள 2026 காப்போதர சாதாரணத்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கவுள்ள மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வது அவசியமான பொறுப்பாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் பாடசாலை முதல் கல்லூரி வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸ் வழங்கும் அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ளார். கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த சித்தாராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவகுமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக டி கே சிவகுமார் நேற்று கர்நாடகாவின் மக்கள் மாளிகையில் பதவியேற்றார். ஆளுநர் தாவார் சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிகழ்வில் மூத்த தலைவர் பரமேஸ்வரா துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையாவின் மகன் ஜகிர்ந்தா, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மகன் பிரியங்க் கார்கே உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிகழ்வில் ராகுல்காந்தி, கார்கே, சித்தராமையா மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் சதீசன், இமாலாச்சிய பிரதேச முதல்வர் சுக்பீர் சிங் சுக்கு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் டி கே சிவகுமார், பாடசாலை மாணவர்கள் முதல் கல்லூரி வரை அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸை அறிவிப்பதாகவும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறினார். இதுகுறித்து போக்குவரத்து துறையுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எஃகு மற்றும் அலுமினிய தொழிலுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மெகு மற்றும் அலுமினியத்தின் மீது கனடா விதித்த சுங்க வரிகளுக்காக குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தள்ளுபடி திட்டம் 2027 ஜூன் இறுதி வரை நீடிக்கப்படும் என்று கனடா நிதித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை தவிர 8 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மீதும் 50% சுங்கவரிகள் மேலும் ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து விதிக்கப்படும். ஒட்டோவாவின் இறக்குமதி ஒதுக்கீட்டு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதை கெனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கம் பாராட்டியுள்ளது. ஆனால் தள்ளுபடி திட்டத்தின் தொடர்ச்சியான நீட்டிப்புகளை அது விமர்சித்துள்ளது. இது அமெரிக்காவின் சுங்கவரிகளுக்கு எதிரான கனடாவின் பதிலடியில் செயல்திறனை குறைப்பதாகவும் கூறுகின்றது. திட்டமிடப்பட்ட இந்த நீடிப்புகள் உள்நாட்டு தொழிலை சேதப்படுத்தும் உலகளாவிய வர்த்தக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு முன்கணிப்பு தன்மையை வழங்கவும் நோக்கமாக கொண்டவை என்று கனடா நிதித்துறை கூறுகின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதை ஈரான் மறுத்துள்ளதோடு அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு விமான நிலையத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் கூறியுள்ளது. குவைத் மீது நடத்தப்பட்ட கொடிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டும் 60 மேற்பட்டோர் படுகாயமடைந்தும் உள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இதேவேளை விமான நிலையத்தை முனையத்தை தங்கள் நேரடியாக தாக்கவில்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியுள்ளது. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய அறிக்கைகளின்படி வரும் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க தவறிய பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணை செயலிழந்ததன் விளைவாகவே இந்த அழிவு ஏற்பட்டது. தனது நடவடிக்கை ராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைத்தது என்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை அல்ல என்றும் தெஹ்ரான் தொடர்ந்து கூறி வருகின்றது. ஈரானின் விளக்கத்தை உடனடியாக நிராகரித்த அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது தெஹ்ரான் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு ஏவுகணை கோளாறு சேதத்திற்கு காரணம் என்ற கூற்றுகளுக்கு முற்றிலும் முரணான கருத்து என கூறி ஈரான் குவைத்தின் பொதுமக்கள் விமான நிலையத்தை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதை ஒரு திட்டமிட்ட கணக்கிடப்பட்ட மற்றும் நியாயமற்ற தாக்குதல் என்று அமெரிக்க ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 19°C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 17°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 29°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுகின்றன.
1: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்கள் உடைய பாடல்கள் வந்து 10:30 இருந்து 11:30 மணி வரை இடம்பெறும். தொடர்ந்து 11:30 மணியிலிருந்து நீங்கள் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் 1 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு என்ன? நீங்கள் வந்து உங்களுடைய சிறு வயதில் வந்து எல்லோருமே உங்களுடைய பெற்றோர் மேல அளவு கடந்த அன்பும் நல்ல ஒரு மரியாதையும் நட்புறவோடு இருந்திருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த ஆண் வந்து தன்னுடைய தந்தை மேல் எவ்வளவு நட்பாக இருந்தாலும் தன்னுடைய காரியங்களை பெறுவதற்கு தன்னுடைய தாயினுடைய உதவியைத்தான் நாங்கள் நாட வேண்டியிருக்கின்றது. தன்னுடைய தாயிடம் கேட்டு தாய் அதற்கு சம்மதித்து தாயத்தின் பின்பு போய் தன்னுடைய கணவரிடம் கலந்து ஆலோசித்து அந்த முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பெண் குழந்தை வந்து தன்னுடைய தந்தையிடமே காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்கள் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதே போல இப்பொழுதைய காலகட்டத்திலையும் அது நிறையவே மாறி இருக்கின்றது என்று சொல்லலாம். ஏனென்றால் நிறைய நட்புறவோடு தான் இப்பொழுதைய பெற்றோர் வந்து காணப்படுகின்றார்கள். முந்திய காலகட்டத்தில் இருந்த நட்புறவை தாண்டி இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அந்த நட்புறவு என்பது வந்து மிகவும் ஒரு அதிகரித்து தான் காணப்படுகின்றது. அப்படி இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய காரியங்களை ஒரு ஆண் குழந்தை வந்து தன்னுடைய தந்தை அது தன்னுடைய அம்மாவிடம் தான் கேட்டுக்கொள்வார். அதே போல் ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் குழந்தை வந்து தன்னுடைய தந்தையிடம் தான் கேட்டுக்கொள்வார். அதற்கான நேரடியாக அவர்கள் கேட்க முடியாததுக்கான காரணம் என்னவாக இருக்கும், அல்லது அவர்கள் வந்து அப்படி கேட்டு அவர்கள் என்னென்ன காரியங்களை அப்படி பெற்றுக்கொண்டார்கள், நீங்கள் கூட உங்களுடைய காலகட்டத்தில் வந்து அப்படியான என்னென்ன காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் உங்களுடைய காலகட்டத்தில்? ஒரு ஆண் குழந்தை வந்து தன்னுடைய அம்மாவிடம் தான் போய் சென்று கேட்பார். அதற்கான காரணம் வந்து இப்போ ஒரு பணம் ரீதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பணம் தேவைப்படுவதற்கு தன்னுடைய அம்மாவினுடைய உதவி தான் அந்த ஆண் குழந்தைக்கு தேவைப்படுகின்றது. அம்மாவிடம் கேட்டு தான் அந்த குழந்தை பின்பு தான் அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவரிடம் கலந்து ஆலோசித்து தான் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் தான் பெண் குழந்தையும் இப்பொழுது காலகட்டத்திலேயும் இவ்வளவு நட்புறவோடு இருந்தாலும் கூட அவர்கள் வந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாததுக்கான காரணம் என்னவாக இருக்கும், அல்லது வந்து அவர்கள் அப்படி நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் இருந்தாலும் கூட அல்லது இப்பொழுது காலகட்டத்திலேயே இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் வந்து என்னென்ன காரியத்தை எப்படியெல்லாம் தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பது பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். பாருங்கள், அலசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இன்று வந்து எஸ்பிபி சேரனுடைய பிறந்த தினமாகியால அவருடைய பாடல்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் ஒரு அழிக்க முடியாத ஒரு குரல் வளமும், அவருடைய பாடல்கள் எத்தனை ஜுகம், அவர் இப்பொழுது அவர் மறைந்திருந்தாலும் கூட எத்தனை ஜுகம் சென்றாலும் அவருடைய பாடல்களையோ அல்லது அவரையோ நாங்கள் மறக்க முடியாது. நல்ல ஒரு மனிதரும் கூட, பாடல்கள் மட்டுமில்லாது அவருடைய நல்ல ஒரு மனித தன்மையும் உள்ள ஒரு மனிதர். இன்று

0: தமிழ் HD அழகிய காலை பொழுதில் தமிழா தமிழாவோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் இதயத்து கவர்ந்த இதயம் எப்படி நலமா இருக்கீங்களா?
2: நான் நலம், நீங்க நலமா?
1: நலமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு எஸ்பிபி சார் இந்த பிறந்த நாள், ஆனபடி அவருக்கு பிறந்த நாள் அவர் இல்லை என்றாலும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னைக்கு அவருடைய தங்க தாபரை மலரி மின்சார கனவுகள் படத்துல இருந்த அந்த பாடலை கேட்கின்றேன்.
2: ஆமாம், கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
2: இந்த பாடல் ரஹ்மானினுடைய இசையமைப்பில், வைரமுத்தியினுடைய வரிகளில், எஸ்பிபி மற்றும் சோபா அவர்களுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 9:16.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: நினைவாக அவர் இளையராஜா அவரும் கூட சேர்ந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு வைக்கிறலாம். அது இதே கோவில் திரைப்படத்தில் நான் பாடும் பாட்டுக்கு அந்த பாட்டு வைக்கிறலாம்.
2: நான் பாடும் மௌன ராகம் எஸ்பிபி பாடிய பாடலாமா?
1: ஆமாம்.
2: கேட்டு மாக்கிலிங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். இந்த நேரம் 9:23 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமா மாட்டி அவசியமா இருக்கிறோம். திடீர் ரெண்டு பவர் போன முடிஞ்சா பிஞ்சு
2: போனேன்.
3: கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஆமா,
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு எஸ்பிபி சார நினைவு கொண்டு கொண்டு இன்றைக்கு டிவிஎட் படத்துல இருந்து அஞ்சலி அஞ்சலி பாட்டை கேட்போம். இந்த போன நிப்பாட்டாதுங்க. அப்படி
2: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி
2: நன்றி. ஆமாம், இந்த பாடல் ரகுமானுடைய இசையமைப்பில், வைரமுத்துனுடைய வரிகளில், எஸ்பிபி மற்றும் சித்ராவினுடைய குரலில். வழக்கம் இந்த நேரம் 9:28.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: தமிழ தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, தாரணி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களே நல்ல சுகமா இருக்கோம்.
1: உங்களுக்கு பிந்திய பிறந்த தின வாழ்த்துக்கள்.
2: ஓ, நன்றி நன்றி நன்றி.
1: என்ன பாடல் தெரியும்?
2: பாட்டு எனக்கு வந்து என்ன பாட்டு, தளபதி படத்துல இருந்து சுந்தரி, அந்த பாட்டுக்கு
1: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
2: ஒரு செய்தி,
1: நல்ல பாடல்,
2: நல்ல பாட்டு. எஸ்பிபி சாருக்காக அவரை நினைவு கொண்டு வந்து கேட்போம் அந்த பாட்டு.
1: கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:38.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் பவான் கங்கோல இருந்து பேசுறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கேன்.
2: எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
3: நல்லா இருக்கு. சன் வேற வலிக்குது. ஆரம்ப கல்லான இருக்கு.
2: நல்லது நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாட தெரியும்?
3: எனக்கு வந்து மௌனராம் படத்துல இருந்து மன்றம் வந்து சென்றலுக்கு.
2: ஆமா, எஸ்பிபி சார் பாடிய பாடல்.
3: அந்த பாடல் கேட்போம்.
2: கண்டிப்பா கேட்டு மக்கள் எங்கள் நன்றி, தனது சந்திப்போம்.
3: நன்றி ராஜி,
2: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு இன்றைக்கு ராஜபாண்டி படத்துல இருந்து அத்தி பழஞ்சிவப்பா, அத்தை மகள் சிவப்பா. அந்த
2: அத்தை மகள் சிவப்பா, ஆமா, SPBM சித்ராவும் பாடிய பாடல்கள். ஆமா, உங்களுடைய பாடல் ஒளிபரப்பப்படும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக
2: இருக்கின்றேன். என்ன பாடல் தெரியும்?
4: பாடல் வந்து குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதலிங்க பாடல்.
2: குணா படத்தில் இருந்து கண்மணி அன்போடு காதலன். ஆமா, உங்களுடைய பாடல் மொழிபெயர்ப்பப்படும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் என்ன ஸ்தவம் பேசுறேன்?
2: தவம் பேசுகிறீர்கள்?
5: தவம் இல்ல, இப்ப அந்த ப்ரோக்ராம் நடத்துற வந்ததுல இருந்து என்ன மாறிச்சு. ராஜு சொல்லி கன தவம் இருக்குது, டிக்கெட் தர்றதுக்கு இன்னும் சில சேர்க்க வச்சிருந்தாலும் நம்ம டப்பண்டு. என்ன ஃபுல் நேம் வந்து நவரத்னம் ஸ்ரீதரன். நம்ம டப்பண்டு சென்னில என்ஜிஎம் எடுத்து சிஎம் தவத்துக்கு சரி. இப்ப என்ன சாயிச்சது?
2: என்ன சாயிட்டது?
5: ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு தான் முதல் டிக்கெட்டும் கிடைச்சது.
2: நல்லது, நல்லது.
5: அடிச்சு காய்ச்சல் பிக்கப் பண்ண போயில போகணும். நின்றுல இருந்து கனசவம் தர்றபடி அப்படி மாத்திரம் நல்ல மட்டும் நானும் மாத்திட்டு இப்ப என்ன ஸ்தமா வந்தாச்சு.
2: எனக்கு
5: அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து ராஜா ராஜாஜி ராஜன் ராஜா இந்த பாடலை பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: கண்டிப்பாக உங்களுடைய பாடலை மொழிபெயர்ப்பப்படும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
6: என்ன
2: பாடல் தெரியும்?
6: பாட்டு வந்து சேலையில் வீடு காட்டவா சேர்ந்து வசிக்கும்.
2: சேர்ந்து வசிக்கும். ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
7: எனக்கு மே மாதம் திரைப்படத்தில இருந்து மார்கழி பூவே அந்த பாடல்.
2: மார்கழி பூவே. ஆமா, உங்களுடைய பாடலும் பரம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
7: நன்றி வாபிதா. நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ரஜி, செவந்தி ஹரிக்கிரன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்ல சுகமாக இருக்கிறேன். நன்றி.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
8: ஹரிச்சந்திரா திரைப்படத்துல இருந்து நாடோடி பாட்டு பாட.
2: நாடோடி பாட்டு பாட. ஆமா, உங்களுடைய பாடல் மொழிபெயர்ப்பப்படும். நன்றி.
8: நன்றி, வணக்கம்.
2: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் சுதா.
2: வணக்கம் சுதா, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் மேடம் ரஜி, நான் வந்து நம்பி அழைக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
10: நல்ல சுகமா, சூப்பரா இருக்கேன். என்ன மே மாதம் படத்துல மார்கழி பூவை கேட்டிருக்கிறாரு அவர்?
2: மே மாதம் யாரு? ஆமா, மார்க் மே மாதம் திரைப்படம் புருஷோத்தமன் கேட்டது. ஆமா, நீங்கள் எந்த பாடல்?
10: நான் கேட்கிற பாடல் வந்து உன் பெயரை சொல்லும் போதே.
2: என்ன படம்?
10: உன் பெயரை சொல்லும் போதே.
2: உன் பெயரை சொல்லும் போதே. என்ன திரைப்படம்?
10: அதே படம் தான்.
2: அதே படம் தான். ஆஹா, ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
11: என்ன பாடல் வேண்டும்?
2: என்ன படம்?
1: பிரியங்கா.
2: பிரியங்கா, பிரியங்காவில் இருந்து வனக்குயிலியா? வனக்குயிலி, அந்த பாடல் உங்களுக்கு வரும், தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம், நான் காசி இருக்கிறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் காசி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நல்ல சுகமா இருக்கு. நல்ல, நன்றி. எனக்கு கருத்த மாவட்டத்துல இருந்து போராடி பொண்ணுத்தாய் தொடங்குது பாடல்.
2: போராடி பொண்ணுத்தாய், ஆமாம், நல்ல ஒரு பாடல்.
11: ஓ, நாள் கேட்டு கேப்பந்து சேர்ந்து கேட்போங்க.
2: கண்டிப்பா,
11: நன்றி.
2: நன்றி,
11: நன்றி, நன்றி.
2: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் ரஜி, நான் ஷெரின் கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: நானும் நலமா இருக்கேன்.
2: ஷெரினுக்கு என்ன பாடல் என்று வேண்டும்?
12: எனக்கு டுஷும் படத்துல இருந்து நெஞ்சா கூட்டி நீ ஏனிக்கிறாய் அந்த பாட்டு வேணும். அன்னைக்கு நீங்க எனக்கு பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா பாட்டுன்னா வேற ஒரு பாரதி சுத்தமா போட்டுட்டு போயிட்டீங்க.
2: அப்படியா?
12: டியூஸ்டே நான் வந்து இதுல பிரியமுடன்ல இருந்து பாரதிக்கு கண்ணம்மா போட்டேன். நீங்க வந்து தனுஷ் பாடின ஏதோ பாரதி பாரதியோ ஏதோ கண்ணம்மா ஏதோ வந்து சொல்லி ஒரு பாட்டு போட்டீங்க.
2: தெரியவில்லை, பார்க்கலாம். ஆனா நான் உங்களிடம் கேட்டு விட்டுதான் அந்த பாடல் தேர்வு செய்தேன். தெரியவில்லை, சில வழி மாறி வந்துவிட்டதோ தெரியவில்லை, மன்னிக்கவும்.
12: மாறி
2: நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
13: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
14: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
16: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
2: அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நீங்கள் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட ராஜபாண்டி திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவினுடைய குரலில். இந்த திரைப்படம் 1988 வந்த திரைப்படம். ஒழிக்கும் நேரம் 9:59.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நயனாதீவு ஆகிய தீவுகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் 11 மில்லியன் டாலர் முழுமையான மானிய நிதியுதவியுடன் அதிநவீன புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நெடுந்தீவில் அமைந்துள்ள திட்டப்பணிக்கு நேரடியாக சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் முதற்கட்ட செயல்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். பிரதான மின் விநியோக கட்டமைப்புடன் இணைக்கப்படாத இந்த தனித்தனி தீவு பகுதி மக்களுக்கு நம்பகமான மற்றும் தூய்மையான பசுமை ஆற்றலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டமானது சூரிய சக்தி, காற்றாலை, மின்சக்தி சேமிப்பு மற்றும் அவசர தேவைகளுக்கான டீசல் மின்பரப்பாக்கி வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக 4.3 மெகாவாட் மின்னுற்பத்தி திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலையானதொரு எதிர்காலத்தை இலக்காக கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் ஆகஸ்டில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒட்டுமொத்த திட்டத்தினதும் முழுமையான செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் காயமடைந்த 63 பேரில் 3 இலங்கை நாட்டவர்களும் உள்ளடங்குவதாக குவைத்துக்கான இலங்கை தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் விமான நிலையத்தில் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது கண்ணாடி சிதறல்கள் விழுந்து அவர்கள் காயமடைந்ததாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது எனவும் சில நாட்களில் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து திரும்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் இந்திய நாட்டினர் ஒருவரும் கொல்லப்பட்டார். மேலும் விமான நிலையத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதால் அது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 30 பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் விளைவாக பொதுமக்கள், விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கு தலை காயங்கள், உறுப்பு துண்டிப்புகள் மற்றும் மூளை இரத்த கசிவுகள் உள்ளிட்ட கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. அதிகரித்து வரும் பிராந்திய மோதலுக்கு மத்தியில் உள்ளூர் அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு குவைத்திலுள்ள இலங்கையர்களை இலங்கை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக தேசிய தலைவர் நிதின் நவீனிடம் அண்ணாமலை கடிதம் வழங்கிய நிலையில் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி தனிக்கட்சி தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்கப் போவதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் டெல்லி சென்ற அண்ணாமலை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதத்தை வழங்கினார். கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணங்களையும் அண்ணாமலை அந்த கடிதத்தில் பட்டியலிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகும் தனது நோக்கம் குறித்து பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அண்ணாமலை ராஜினாமா குறித்து விவாதிக்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை உடனடியாக டெல்லி வருமாறு தேசிய தலைமை உத்தரவிட்டது. இதனையடுத்து நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். நயினார் நாகேந்திரனுடனான ஆலோசனையைத் தொடர்ந்தே அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என தேசிய தலைமை முடிவு எடுக்கும் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி தனிக்கட்சி தொடங்குவதில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கட்சி தொடங்குவது குறித்து நாளை அண்ணாமலை அறிவிக்க உள்ளதாகவும் ஒரு சில மாதங்களில் கட்சியின் பெயரை அண்ணாமலை அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவின் ராணுவ குழுவுத்துறை சேவைகள் கனடாவின் தற்போதைய மற்றும் முன்னாள் அரச மற்றும் ராணுவ பணியாளர்களை குறிவைப்பதாக தொழிற்புனை வலைதளங்களையும் இணைத்தள தொலை வேலைவாய்ப்பு தளங்களையும் பயன்படுத்துவதாக கனடாவின் உளவு நிறுவனமும் அதன் நெருங்கிய சர்வதேச கூட்டாளிகளும் எச்சரித்திருக்கின்றன. இந்த எச்சரிக்கையை கனடிய பாதுகாப்பு உளவுத்துறை சேவை, ஆஸ்திரேலிய பாதுகாப்பு உளவுத்துறை அமைப்பு, நியூசிலாந்து உளவுத்துறை சமூகம், ஐக்கிய ராஜ்யத்தின் M15 மற்றும் அமெரிக்காவின் ஃபெடரல் புலனாய்வு பணியகம் ஆகியவை வெளியிட்டுள்ளன. ஃபைவ் ஐஸ் உளவுத்துறை பகிர்வு கூட்டணிக்கு எதிராக பெய்ஜிங்குக்கு ஒரு மூலோபாய மற்றும் தந்திரோபாய நன்மையை வழங்கக்கூடிய சிறப்புரிமை பெற்ற ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உளவு தகவல்களை சீனா இறுதியில் தேடுகிறது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சீன உளவுத்துறை அதிகாரிகள் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்கள், தனியார் ஆலோசனை நிறுவனங்கள், சிந்தனை குழுக்கள் அல்லது மனிதவள நிறுவனங்களின் ஊழியர்களாக தங்களை காட்டிக்கொண்டு வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்களுக்கான இணையற்ற வேலை விளம்பரங்களை வெளியிடுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பதாரர்களுக்கு பெரும்பாலும் இரகசிய தகவல்களுக்கு நேரடி அணுகல் இல்லை என்றாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அரசாங்க கொள்கை அல்லது ராணுவ உத்தி, திறன்கள் மற்றும் தளங்கள் குறித்து வகைப்படாத தரவுகள் உட்பட பொதுவில் இல்லாத தகவல்களை வழங்குமாறு வற்புறுத்தப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு சிறிய தகவலை கூட சேகரித்து கனடாவின் நலன்களை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் வகையில் மிகவும் முக்கியமான அறிக்கைகளுடன் இணைக்க முடியும் என்று கனடிய பாதுகாப்பு உளவுத்துறை சேவை கூறுகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் நோக்கிலான போர் அதிகார தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து வாக்களித்ததை அடுத்து இந்த தீர்மானம் 215-208 என்ற வாக்குகள் அடிப்படையில் நிறைவேறியது. ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்தக் கோரியும் போர் பிரகடனம் செய்வதில் நாடாளுமன்றத்துக்கு இருக்கும் மேற்பார்வை அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி ஜனாதிபதியின் தன்னிச்சையான அதிகார போக்கிற்கு எதிரான ஒரு முக்கிய அரசியலமைப்பு போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சட்ட மூலம் பிரதிநிதிகள் சபைக்கு வருவதை முன்னர் அமெரிக்க செனட் சபையில் நீண்ட நாட்களாக கடுமையான இழுபறி நிலையில் காணப்பட்டது. இந்த நடைமுறை சிக்கல்கள் மற்றும் போதிய ஆதரவு திரட்ட முடியாத காரணங்களால் செனட் சபையில் இதனை நிறைவேற்றுவதற்கான முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்திருந்தன. எனினும் கடந்த வாரம் செனட் சபை இந்த தீர்மானத்தின் போது தனது சொந்த பதிப்பை ஒரு வாராக நிறைவேற்றியதை அடுத்து அங்கு நிலவி வந்த முட்டுக்கட்டை உடைக்கப்பட்டது. இதுவரை 29 மில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ள இந்த தேவையற்ற போரினால் ஏற்பட்டுள்ள ஆயுத பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலை உயர்வு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போதைய நிலையில் 60% அமெரிக்க பொதுமக்களின் எதிர்ப்பை சந்தித்துள்ள இந்த போர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சட்டமாவதற்கு வெள்ளை மாளிகையில் ஒரு இறுதி சவாலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்ட மூலங்களை தடுத்து நிறுத்தும் மறுப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனது ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் இப்புதிய தீர்மானத்தை முடக்குவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 20°C காணப்படுகின்றது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக 28°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 29°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24°C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
1: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு வரும் 5 திரைப்படங்கள் வந்து இன்று வந்து SPB சாரினுடைய பிறந்த தினமாகியால நீங்கள் எல்லோரும் அவருடைய பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த வகையில் இன்றைக்கு வந்து அவருடைய நடிப்பில் வெளிவந்த 5 திரைப்படங்கள் தான் வெளிவரவுன்றது. அதாவது முதலாவது வந்து காதல் தேசம், இரண்டாவது காதலன், மூன்றாவது தலைவாசல், நான்காவது உல்லாசம் மற்றும் 5வது ரட்சகன். இந்த 5 திரைப்படங்களும் அவருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் தான். 5 திரைப்படங்களும் இதை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் வரும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164-4462-22. மீண்டும் ஒரு முறை இந்த 5 திரைப்படங்களையும் சொல்கின்றேன். முதலாவது காதல் தேசம், இரண்டாவது காதலன், மூன்றாவது தலைவாசல், நான்காவது உல்லாசம் மற்றும் 5வது ரட்சகன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் பிரசோதனம் கேட்கிறேன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம். 1, 5, 2, 4, 3.
2: நன்றி
3: நன்றி நன்றி
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நான் மதன் கழிக்கிறேன்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். எல்லாமே நேர்மையான படம் நடந்துருங்க. எனக்கு 1, 2.
2: 1, 2. நன்றி
4: நன்றி நன்றி
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
2: சொல்லுங்க. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
2: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க? நன்றி, சொல்லுங்க.
5: என்ன சொன்னீங்க?
2: உல்லாசம்.
5: உல்லாசம்.
2: நன்றி
5: நன்றி
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்
2: மதி, சொல்லுங்க.
6: 2, 5.
2: நன்றி
6: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சிவானந்தம். உல்லாசம், தலைவாசல்.
2: உல்லாசம் மற்றும் தலைவாசல். நன்றி
7: நன்றி.
2: 4, 3. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், நான் தவம்.
2: வணக்கம்.
8: எனக்கு 5, 4, 2.
2: 5, 4, 2. நன்றி
8: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் கலியோர்தன் கேட்கிறேன். எனக்கு 1, 2.
2: 1, 2. நன்றி
9: வாய்ப்புக்கு நன்றி
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
10: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
10: 5, 2, 1.
2: நன்றி
10: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்லா
10: இருக்கிறேன்.
2: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: எனக்கும் 1, 2.
2: 1, 2. 2 படங்களும் பாத்தீங்களா?
11: வாதன வாசம்.

0: நல்லது, நன்றி. அலப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்கள்?
1: நானும் நல்லா இருக்கேன். தந்திரம்
0: பேசுறேன், சொல்லுங்க.
1: 1, 2, 5, 3, 4.
0: 3, 4. நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அலப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மேடம் சுதா, எனக்கு வந்து 2, 1.
0: 2 மற்றும் 1. நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. அலப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜினா. சரி, என்னென்ன படங்கள் சொன்னீங்க?
0: என்னென்ன படங்கள் என்றால், முதலாவது வந்து காதல் தேசா, இரண்டாவது காதலன், மூன்றாவது தலைவாசல், நான்காவது உல்லாசம், மற்றும் 5வது ரட்சகன். இந்த 5 திரைப்படங்களும் எஸ்பிபி சார் நடிப்பில் வந்த திரைப்படங்கள்.
3: முதலாவது 5 and 2.
0: 1, 5, 2. நன்றி,
3: நன்றி,
0: வணக்கம். 1, 5, 2. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது காதல் தேசம், இரண்டாவது காதலன், மூன்றாவது தலைவாசல், நான்காவது உல்லாசம், மற்றும் 5வது ரட்சகன். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 10-30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10-30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44-6222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, தாரணி கதைக்கிறேன்.
0: வணக்கம் தாரணி, சொல்லுங்கள்.
4: 5 வந்து 5வது.
0: ஆமாம்,
4: ஓகே. எனக்கு 2, 5, 9.
0: 2, 5, 1. நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, பிரேமா பேசுறேன்.
0: சொல்லுங்கள்.
5: உல்லாசம் அப்புறம் ரட்சகன்.
0: உல்லாசம் மற்றும் ரட்சகன், 4, 5. நன்றி. 2 திரைப்படங்களும் பார்த்தீர்களா?
5: ஆமாம், பார்த்திருக்கேன். ஆமாம்,
0: நல்லது. நன்றி,
5: நன்றி,
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-44-6222. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் நேயர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட குணா திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் ஜானகியினுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:23.
6: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல், இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும், படி.
7: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
6: பாட்டாக படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம்.
7: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
6: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
7: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
6: அதான்.
7: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
6: அதேதான் பிரமாதம். கவிதை, கவிதை, படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையா வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: பத்துக்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் 5 திரைப்படங்கள், 1வது காதல் தேசம், 2வது காதலன், 3வது தலைவாசல், 4வது உல்லாசம் மற்றும் 5வது ரட்சகன். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2. இந்த 5 திரைப்படங்களிலிருந்து இந்த 2 திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கு என்று பார்க்கலாம். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து எந்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற பார்க்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் என்ன சேவர்கள் பாடிய ஒரு பாடல், மன்னிக்கவும் என்ன சேவர்கள் விரும்பி கேட்ட திரைப்படம், அக்கினி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 10:31 நிமிடம்.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதகப்பத நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் வந்த பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 10:37.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்தில் இருந்து ஏ.ஆர். ரகுமானுடைய இசையமைப்பில் SPB மற்றும் ஜானகியினுடைய குரலில் உழைக்கும் நேரம் 10:43.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சினிமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமானுடைய இசையமைப்பில் SPB மற்றும் உதித் நாராயணன் மற்றும் SPB பல்லவியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:48.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
1: 10-10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்தில் இருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் மனோ மற்றும் சுவர்ணலதாவினுடைய குரலில் வழங்கி வந்த நேரம் 10:54 நிமிடம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: யாழ்ப்பாணம் குரும்பராயில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் கோப்பாய் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உயிர் தியாகம் செய்த பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு உரும்புராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக உத்தியோகபூர்வமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் சபை உறுப்பினர்கள், உரும்புராய் பகுதி இளைஞர்கள் மற்றும் உணர்வாளர்களை ஒன்றிணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த புலனாய்வாளர்கள் படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து வந்ததைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துக் கொண்டனர். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என அரசாங்கம் வாய்வார்த்தையாக கோரினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கும் போக்கை நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் நடத்தும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2026 டிசம்பரில் நடைபெறவுள்ள 2026 காப்போதர சாதாரணத்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கவுள்ள மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வது அவசியமான பொறுப்பாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் பாடசாலை முதல் கல்லூரி வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸ் வழங்கும் அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் வெளியிட்டுள்ளார். கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த சித்தாராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த DK சிவகுமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக DK சிவகுமார் நேற்று கர்நாடகாவின் மக்கள் மாளிகையில் பதவியேற்றார். ஆளுநர் தாவார் சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிகழ்வில் மூத்த தலைவர் பரமேஸ்வரா துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையாவின் மகன் ஜகிர்ந்தா, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மகன் பிரியங்க் கார்கே உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிகழ்வில் ராகுல் காந்தி, கார்கே, சித்தாராமையா மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் சதீசன், இமாலாச்சிய பிரதேச முதல்வர் சுக்பீர் சிங் சுக்கு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் DK சிவகுமார் பாடசாலை மாணவர்கள் முதல் கல்லூரி வரை அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸை அறிவிப்பதாகவும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறினார். இதுகுறித்து போக்குவரத்து துறையுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எஃகு மற்றும் அலுமினிய தொழிலுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீது கனடா விதித்த சுங்க வரிகளுக்காக குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தள்ளுபடி திட்டம் 2027 ஜூன் இறுதி வரை நீடிக்கப்படும் என்று கனடா நிதித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை தவிர 8 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மீதும் 50% சுங்கவரிகள் மேலும் ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து விதிக்கப்படும். ஒட்டோவாவின் இறக்குமதி ஒதுக்கீட்டு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதை கெனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கம் பாராட்டியுள்ளது. ஆனால் தள்ளுபடி திட்டத்தின் தொடர்ச்சியான நீட்டிப்புகளை அது விமர்சித்துள்ளது. இது அமெரிக்காவின் சுங்கவரிகளுக்கு எதிரான கனடாவின் பதிலடியில் செயல்திறனை குறைப்பதாகவும் கூறுகின்றது. திட்டமிடப்பட்ட இந்த நீடிப்புகள் உள்நாட்டு தொழிலை சேதப்படுத்தும் உலகளாவிய வர்த்தக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு முன்கணிப்பு தன்மையை வழங்கவும் நோக்கமாக கொண்டவை என்று கனடா நிதித்துறை கூறுகின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியதை ஈரான் மறுத்துள்ளதோடு அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு விமான நிலையத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் கூறியுள்ளது. குவைத் மீது நடத்தப்பட்ட கொடிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தும் உள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இதேவேளை விமான நிலையத்தை முனையத்தை தங்கள் நேரடியாக தாக்கவில்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியுள்ளது. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய அறிக்கைகளின்படி வரும் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க தவறிய பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணை செயலிழந்ததன் விளைவாகவே இந்த அழிவு ஏற்பட்டது. தனது நடவடிக்கை ராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைத்தது என்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை அல்ல என்றும் தெஹ்ரான் தொடர்ந்து கூறி வருகின்றது. ஈரானின் விளக்கத்தை உடனடியாக நிராகரித்த அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது தெஹ்ரான் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு ஏவுகணை கோளாறு சேதத்திற்கு காரணம் என்ற கூற்றுகளுக்கு முற்றிலும் முரணான கருத்து என கூறி ஈரான் குவைத்தின் பொதுமக்கள் விமான நிலையத்தை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதை ஒரு திட்டமிட்ட கணக்கிடப்பட்ட மற்றும் நியாயமற்ற தாக்குதல் என்று அமெரிக்க ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்பொழுதிய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தெற்பொழுது உணர்நிலையானது 21 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸிலும் இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகையிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை பிற்பகலிலிருந்து நாளை மறுதினம் சனிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மன வலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலன் திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் ஏஆர் ரகுமான் மற்றும் சுரேஷ் பீட்டர் அவர்களுடைய குரு பணிந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 11:09.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
2: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் 1996ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் அருணனுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:16.

0: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
0: சிஎம்ஆர்டமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ரகுமான் மற்றும் ஹரிஹரனுடைய குரலில். ஒலிக்கும் நேரம் 11:23.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:29.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் உழைக்கும் நேரம் 11:36.

0: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: சிஎம்ஆர் தமிழேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் வந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 11:42.

இன்று வந்து எஸ்பிபி சார் அவர்களுடைய பிறந்த தினமாகியால அவரை பற்றி ஒரு சிறு தொகுப்பை நாங்கள் பார்த்து கொண்டு என்றும் கலக்க நிகழ்ச்சியை நாங்கள் தொடரலாம். இந்திய திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகரான எஸ்பி சுப்பிரமணியம் செல்லமாக அழைக்கப்படும் எஸ்பிபி அவர்கள் 1946 4 ஜூன் தான் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தார். 16 மொழிகளில் 40,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். பாடும் நிலா என்று அன்போடு அழைக்கப்பட்ட இவர் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை 6 முறை வென்றுள்ளார். 2020 செப்டம்பர் 25 தான் இவர் காலமானார். எஸ்பிபி அவர்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கோனேடம்பேட்டை கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இசையின் மீது ஆர்வம் கொண்டிருந்த இவர் முறையாக இசையை கற்காவிட்டாலும் தனது அசாத்திய திறமையால் பல கல்லூரி இசை போட்டிகளில் வென்றார். பொறியியல் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு முழுமையாக இசையில் கவனம் செலுத்த தொடங்கினார். 1966 தான் ஸ்ரீ மரியாத ரமணா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார். 1969 வெளிவந்த சாந்தி நிலையம் படத்தின் மூலம் தமிழில் காலடி பதித்தார். பல வெற்றி படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார். கேளடி கண்மணி, திருமதி ஒரு வெகுமதி உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி நடிகர் கமலஹாசன் போன்ற பல முன்னணி நடிகருக்கு பின்னணி டப்பிங்கும் கொடுத்துள்ளார். அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனையும் படைத்துள்ளார். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளுக்காக 6 முறை தேசிய விருதுகளையும் வென்றுள்ளார். இந்திய அரசு இவருக்கு வந்து பத்மஸ்ரீ என்று 2001 அந்த விருதையும், பத்மபூஷணம் என்னும் விருதை 2011 மற்றும் 2021 வந்து பத்ம விபூஷணம் என்ற விருது வந்து இவருடைய மறைவுக்கு பின்னும் இவருக்கு கிடைத்தது. 2020 ஆகஸ்ட் மாதம் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உடல்நிலை தேராத நிலையில் 2020 செப்டம்பர் 25 அன்று தன்னுடைய 74 வயதில் தான் இவர் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஒரு பாடல் தான் நேயர் சுதா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், சலங்கையொளி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியினுடைய குரலில். இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் இன்றும் கலக்க நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். ஒரு மணி வரை நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு தரப்படும் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு என்னவென்றால், நீங்கள் வந்து உங்களுடைய காலகட்டத்தில் வந்து எல்லோருமே பெற்றோர் மேல வந்து அளவு கடந்த அன்பும் வந்து ஒரு நட்புறவுடையும் தான் இருந்திருப்பீர்கள். அப்படி நட்புறவுடைய இருந்தாலுமே ஆண் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் வந்து ஆண் குழந்தைகள் வந்து தங்களுடைய தாயிடம் தான் எந்த தங்களுக்கு ஒரு பணம் தேவை என்றாலும், உதாரணத்துக்கு ஒரு பணம் தேவை என்றாலும் தன்னுடைய தாயிடம் கேட்டுத்தான், தாய் வந்து தன்னுடைய கணவரிடம் கலந்து ஆலோசித்து தான் அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அதே போல பெண் குழந்தை என்றால் தன்னுடைய தந்தையிடம் தான் கேட்டு வாங்கிக் கொள்வார்கள். அதே போல தான் இப்பொழுதைய காலகட்டத்திலும் அந்த நட்புறவு வந்து அதிகமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது வந்து நிறைய வீடுகளில் வந்து தங்களுடைய இந்த பிள்ளைகளுடன் பெற்றோர் வந்து நட்பாகத்தான் பழகுகிறார்கள். முந்தைய காலகட்டத்தை விட இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய நட்புறவோடு தான் பழகி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலுமே அந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய தேவைகள் ஏதாவது தேவை என்றால் ஆண் குழந்தைகள் வந்து தன்னுடைய அம்மாவிடமோ, அல்லது பெண் குழந்தை என்றால் தன்னுடைய தந்தையிடமோ தான் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். அதற்கான என்ன காரணங்களாக இருக்கும், அவர்கள் நேரடியாக அதை கேட்டு பெறாததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அப்படியெல்லாம் உங்களுடைய, அதாவது ஆண் குழந்தைகள் வந்து தங்களுடைய அம்மாவிடமும் பெண் குழந்தைகள் வந்து தன்னுடைய தந்தையிடமும் வந்து என்னென்ன காரணங்கள் சொல்லி, என்னென்ன தேவைகளுக்காக உங்களுடைய, எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தீர்கள்? அதே போல் இப்பொழுது காலகட்டத்திலே உங்களுடைய குழந்தைகள் வந்து எப்படியெல்லாம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164 4462 2.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
0: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் பாஜி, எப்படி இருக்கிறியா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்லா அம்மா உற்சாகமா இருக்கிறோம்.
0: நாங்கள்
3: காசு வந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரி அம்மாட்ட தான் பண்றது. அம்மாட்ட தான் பண்ணலாம். என்னண்டா ஐயா வந்து அம்மாட்ட தான் சம்பளங்களை கொடுத்துடுவேன்.
0: ஆமா,
3: அப்ப அவரு வழியிடங்கள்ல வேலை செய்ய வந்து போகுள்ளதானே வருவார் காசு கேக்குற ரெண்டு மூன்று. அப்ப வார நேரம் கேட்டா தருவார். என்ன அவருக்கு பாசம் கூட வாயிருக்கும் இல்ல ராண்ட உரை அப்பக்குள்ள கேட்கலாம். ஆனா அம்மாதான் கூடுதலா இருந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மாட்ட தான் சொல்லுவோம். என்னடா ஐயாவுக்கு பயம், அது பொதுவா அப்படித்தானே. அப்ப நாங்கள் சரி உங்கள் சரி பொதுவா அம்மாவோட தான் நிப்பினம். பொம்பளை பிள்ளை பாசம் கூட தான் ஆண்கள் என்றாலும் சில விஷயங்களுக்கு சொல்லக்குள்ள இப்போதைய காலத்துல பிள்ளைகள் எல்லாம் தாங்களே பார்த்து கொண்டு வந்துடுவினாம். என்ன கல்யாணங்களுக்கு எல்லாம் பொதுவா தாங்களே பார்த்து கொண்டு வந்துடுவினாம். அப்பக அவ்வளவு பிரச்சனை இல்லை, தாங்களே வந்து சொல்லிடுவினா. முந்தின காலத்துல சொல்றேன் ஐயாக்கு தெரிஞ்சேனா தெரிஞ்ச வா போட்டி. அப்ப அம்மாட்ட தான் சொல்லுவோம், அம்மா தான் சொல்லுவா. அப்படித்தான் அந்த நேரங்கள்ல பிரச்சனைகளுக்கு சோல்வ் பண்றது அம்மாதான். ஆனா இப்ப ரெண்டு பேர் தான், இப்ப ஆண்களிட்டயே சொல்லி போடுவீங்கட்டே அன்பா எப்படாங்க ஃப்ரெண்ட் மாதிரி தானே போலாங்கன்னா அப்ப கேப்பின கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு பிறகுதான் சம்பந்தங்கள் பேசினோம். என்ன
0: கண்டிப்பா இப்பொழுது நிறைய மாறி இருக்கின்றதுதான். இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து மிக முக்கியமான ஒரு ஏதாவது தேவைகள் என்றா தன்னுடைய தாயிடம் தான் அந்த ஆண் குழந்தை இப்பொழுதும் கேட்கிற மாதிரி இருக்கின்றது. ஆமா,
3: என்னென்றா அவதான் கொஞ்சம் பொறுப்பா தெரியாத பொறுமையானாக்களை சும்மா கேட்டு சொல்லி போட்டு ஓண்டிடுவோம். ஐயாட்ட வேண்டக்குள்ளா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப பாசம் வந்து ரெண்டு பேர்லயும் இருக்கு, ரெண்டு பாசம் வந்து கூட குறைய கூட பார்த்தாலும் அது 60% அம்மாண்டா அப்பாக்கு 40% தான்.
0: அப்படி சொல்ல முடியாது,
3: அப்படி சொல்லாது, பட் ஆனா ஈக்குவல் தான் ரெண்டு பேருக்கும்.
0: ஆமா
3: படிப்புக்கு சரி சாப்பாட்டுக்கு சரி காசு அவற்றையெல்லாம் நம்பி வாழ்ந்தாங்க. இப்ப இங்க வகவுல பிள்ளைகளும் உழைச்சி கொண்டு பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும், இங்க கொஞ்சம் வித்தியாசமாக
0: ஒரு பொறுப்பு கொடுக்கற மாதிரியும் இருக்கும் தானே.
3: ஆமா ஆமா, ஏன்னா இப்ப எல்லாம் காலம் மாறிட்டு முந்தின மாதிரி
0: கண்டிப்பா.
3: இப்ப இருவரும் சமநண்டமாய் தானே வேலை
0: செய்யணும்,
3: சரி முந்தி அப்படி இல்ல, கூடுதலான ஆண்கள் எல்லாம் வேல பொம்பளை பிள்ளைகள் அதிகமா வீட்டுல தானே இருப்பினும் படிக்கிறேன்னாலே முந்தி ஒரு வயதுக்கு அப்புறம் படிக்க விடாயினும் கொண்டு ஓடுவினும் காணும் படிச்ச காணும் சேர்ந்து. இப்ப இப்ப காலங்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளும் பார்க்க கூட படிக்கணும் நல்லா கட்டிக்காது
0: காலகட்டத்துல வந்து நீங்கள் பணத்தை தாண்டி வேற என்ன காரியங்களை நீங்க பெற்றுக் கொண்டீங்க?
3: வேற என்ன நல்லா படிக்கக்குள்ள சைக்கிள்கள் வாங்கி தருவேன், கிளாஸ் மாறக்குள்ள ஒரு இதுகள் சொல்லு ஊக்குவிப்பாரு, ஒரு பிரைஸுகள் வந்து ஆச்சாரிய நீ கட்டிக்காரன் தாண்டுதலி அப்படி ஊக்குவிக்கிறதன் மேல் கூட அங்க அப்படி எல்லாம் தந்துருக்கிறாரு. வார நேரம் சாப்பாடுகள் கூட்டி கொண்டு வந்துருக்கு, அப்படிக்கான விஷயங்கள் இது கையா மாறாங்க. அம்மாக்கள் வீட்டுல அங்க இருக்கிறா கூட ஐயா வார நேரம் செய்யறாரு.
4: அந்த காலமோ இந்த காலமோ பிள்ளைகள் இப்ப சாய்த்த போறது சாப்பிட்ட போறது அதே மாதிரி நடந்து விடுற முறைதான். இப்ப அதே இப்ப ஒரு டிஸ்டன்ஸோட பழகிச்சுனவன் சொன்னா கூட தாய்த்த போறத கூட எல்லா பிள்ளைகளுமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாறியாது. அம்மா வந்துட்டு அந்த வீட்டுல பேச மாட்டினாம், அந்த ஒரு அந்த அனுசரிச்சு எல்லா விஷயத்தையும் செய்தினாம். இந்த விஷயத்தையும் அம்மாட்ட சொன்னா அம்மாத பக்குவமா அப்பாட்ட சொல்லுவா.
0: இப்ப
4: எங்கட வீட்லயும் அதேதான் நடக்கிறது, இப்ப எங்கட பிள்ளைகளுக்கும் அதான் நடக்கிறது.
0: இப்ப
4: அப்பாட்ட ட்ரெஸ் போய் கேட்கறத விட என்னட்ட சொல்லுவாங்க, அம்மா கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அது வந்து சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க.
0: இல்ல சொல்லுங்க சொல்லுங்க.
4: இல்ல இல்ல அது வந்து நான் நினைக்கிறேன் இப்ப அந்த டிஸ்டன்ஸ், இப்ப ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் அதே மாதிரி பாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் எவ்வளவுக்கு க்ளோஸ் ஆயிருச்சுதோ அந்த இடத்துக்கு அந்த பிள்ளைகள் அப்படி பிஹேவ் பண்ணுங்க
0: நினைக்கிறேன்.
4: எந்த பார்வையில அப்படித்தான் இருக்கிறது, அந்த காலமும் இந்த காலமும் அது நீங்க எப்படி அந்த பிள்ளைகளோட நீங்க பழகுறீங்களோ அதத்தான் பிள்ளைகள் உங்கள்கிட்ட அந்த ஒரு பயம் இல்லாமல் இப்ப முதல் இவர் அவர் சொன்ன மாதிரியே அப்பாட்டே ஒரு பயம் இருக்குமான்னு சொல்லி நான் தானே, அது இப்பவும் அந்த சில அப்பாக்கள்ல இருக்கு தானே அந்த பயம், அது பயம் சொல்லாது அந்த ஒரு வித்தியாசமான உணர்வு அம்மாட்ட கேட்கணும், அந்த ஒரு அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா பேச மாட்டா அப்படி அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு.
0: ஆனால் தாரணி, இப்ப பெண் குழந்தைகள் வந்து தங்களுடைய தாயிடம் கேட்பதை தாண்டி தன்னுடைய தந்தையிடம் கேட்டார்கள் என்றால் உடனே அது கிடைத்துவிடும். ஒரு ஆண் குழந்தைதான் இப்போ ஒரு வீட்டினுடைய தலைவர் வந்து ஒரு அப்பா வந்து கொஞ்சம் அவர்களுடன் நட்புறவு கொள்ள முடியவில்லை என்ற காரணம் வந்து அவர் வந்து வேலைக்கு முந்தைய காலகட்டத்தில் சரி அவர் வந்து வேலைக்கு போக அந்த நேரங்கள் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரங்கள் குறைவாக இருக்கும்
4: இருக்கலாம். அப்ப அந்த நேரம் அந்த காலங்கள்ல இப்ப அம்மா வீட்டுல ஆல்வேஸ் இருப்போம் அப்பா தானே கூட வேலையை போயிட்டு வர்றது. ஆனா அப்படி இருந்தாலுமே கூட பிள்ளைகள் ஒரு விஷயத்த அம்மாட்ட தான் கேக்குற. இப்ப எங்களோட வீட்டையும் சரி நான் எல்லாம் வந்து சின்னல எங்க இளம்ப ஈவன் ஃப்ரெண்டோட எங்க இளம் போகணும் இளம் போக போறோம்னு சொன்னாலும் முதல்ல அம்மாட்ட தான் கேட்போம். அம்மா தான் அப்பாட்ட கேட்டு சொல்லுவார், அப்பாட்ட கேட்டா அப்ப டிரெஸ்டா மாட்டேன்னு தான் சொல்லுவேன். அப்ப அதுக்காகவே நான் கேட்கிறேன்னா அம்மாட்ட கேட்டவனா அம்மா கொஞ்சம் பக்குவமா அதை அப்பாட்ட எடுத்து சொல்லி ஓமடை பண்ணுவான். அதே மாதிரிதான் இப்ப எங்கட வீட்லயும் மகள் சில போல அப்பாட்ட கேட்பாள், ஆனா அப்பா வந்து என்ன சொல்லுவார் அம்மாட்ட கேட்டு சொல்ல அம்மாவோட கதைச்சு சொல்றேன். அப்ப அந்த இதுக்காகவே அவளை டிரெஸ்ட் என்ன தேக்க விட்டுடுவா சில போல. அப்ப அது நான் நினைக்கிறேன் அந்த காலமும் இந்த காலமும் அது நீங்க எப்படி பிள்ளைகளோட பழகுறீங்கன்ற பொறுத்துதான் பிள்ளைகள் உங்களுக்குன்றதும் இருக்கு வந்து எந்த கருத்து இது சில போல ஆப்போசிட் கருத்துகள் வரலாம் ஆனா எந்த கருத்து வந்து அப்படித்தான் இருக்குது.
0: கண்டிப்பா. ஆனால் நிறைய இடங்களில் அந்த பெண் குழந்தைகளை பார்க்கும் பொழுது தங்களுடைய தாயிடம் சொல்வதை தாண்டி தகப்பனிடம் சொன்னார்கள் அது உடனடியாக கிடைக்கிறது. என்னடா தாய் வந்து சில இடங்களில் பெண் குழந்தைகளுக்கு அதற்கான சலுகைகள் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் இப்போ ஆண் தந்தை வந்து உடனடியாக அந்த பெண்ணின் அந்த குழந்தையினுடைய என்ன ஒரு காசோ இதை கூட கொடுத்து விடுவார் தந்தை என்றால். இப்போ ஆண் குழந்தை என்றால் நிறைய கேள்விகள் கேட்பார் தகப்பன்.
4: இல்ல அது மேபி வந்து இப்ப தெரியாது இப்ப எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிடலாம் செய்யணுண்டா. அது வந்து இப்ப நீங்க வந்து இப்ப பொம்பளை பிள்ளை பாசம் இருக்கிறது பொம்பளை பிள்ளையில தவக்கணும் கொஞ்சம் கூட இருக்கும் அந்த அதே அதே நான் அக்செப்ட் பண்ணுவேன். அந்த இப்படியான விஷயத்துல ஒரு விஷயம் நீங்க கேட்க போறீங்களா கூட மோட்டை பிள்ளையா தாய்கிட்ட பார்ப்பேன் வர்றாட்டை சதைக்கிறத கேட்டு பார்ப்போம். மோட்டை தாய்கிட்ட கேட்டுதான் தாய்கிட்ட கேட்டா ஈஸியா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. அது பொம்பளை பிள்ளையனால ஆம்பளை பிள்ளையா எந்த பாயிண்ட் ஆஃப் அப்படித்தான் இருக்குது. ஆமா வர்றாட்டை சொல்றத கேட்டு பார்ப்போம்.
0: நீங்க அப்படி எல்லாம் என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொண்டீர்கள்?
4: அதே நான் சொல்றேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாலும் போறது பர்த்டே பார்ட்டிக்கு போறோம் அதெல்லாம் அப்பாட்ட நான் போய் கேட்க மாட்டேன் அம்மாட்ட தான் கேட்பேன். ஆனா அம்மா வந்து அப்பாட்ட கேட்டுதான் அந்த ஓமன் அதேமாதிரி இப்ப நானும் இப்ப பிள்ளைகள் வந்து என்னட்ட கேட்டாலும் நான் அப்பாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லுவோம். முடிவெடுக்கிறது இப்ப ஈவன் நாங்கள இருந்தாலுமே அந்த அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன். அம்மா கிட்ட கேட்டு அம்மா எல்லாத்துக்கும் ஓம் வந்துடுவான் அப்படி என்ற ஒரு இது நான் கொடுக்க மாட்டேன். அது அப்பாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி போட்டு இப்ப நாங்க ரெண்டு பேரும் கலத்துட்டா முடிவெடுப்போம். ஆனாலும் அந்த இதை நான் சொல்லுவேன் அப்பாட்ட கேட்டுதான் சொல்லுவேன். அப்பாட்ட கேட்காம நான் ஒன்றுக்கு ஓம் பண்ண மாட்டேன் அது அது அவங்களுக்குமே தெரியும். ஆனா என்னட்டு தான் வருவாங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இவன் மகனும் சரி ரெண்டு பிள்ளைங்களும் சரி கூட மெயினா எங்கிட்ட என்கிட்ட வந்து கேட்டுக்கோ அப்புறம் நான் தான் நாங்க கழிச்சு கேட்பேன். அதான் அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு நினைக்கிறேன் தாயோட கதை கேட்க அந்த ஒரு பயம்ங்கிறது அதுக்காக அப்பாவுக்கு பயம் என்று சொல்லி செல்ல மாட்டேன். அந்த மெரிய அம்மா நாங்க தான் கூட அவையோட திரியிருந்தாங்க கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் அவையோட முன்னுக்கு விழுபடுறேன்
0: நாங்க.
4: அப்ப அந்த கூட பழகிறதால அவங்க எங்களை ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு முக்கியமா நினைக்கிறாங்களேன்னு நினைக்கிறேன் அப்படி
0: இருக்கலாம். அதுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கேன் நன்றி
4: நன்றி.
0: இப்படி இருக்க மடத்த நேயர் வணக்கம்.
5: தாரணிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றேன்.
0: நல்லது.
5: அவ கொஞ்சம் எல்லாற்ற மனதிலும் இடம் பிடிச்சிருக்கிறா. எல்லாருக்கும் விருப்பமானவதா மாறிட்டா எல்லாரும் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் மாறி கருதி அவளுக்கு பிறந்த தின கொண்டாட்டத்தை விமர்சையாக கொண்டாட வாழ்த்துகின்றார்கள். அதே மாதிரி நானும் அவன் சிறப்பாக வாழ வாழ்த்துகின்றேன். மற்ற நீங்கள் வந்த தலைப்பின் படி பார்த்தால் ஸ்ரீலங்காவில உள்ள நிலைமை வேறு இங்க நிலைமை
0: வேற.
5: ஸ்ரீலங்காவில அப்பா மாதிரி வில்லன் மாதிரியும் ஒரு நீளமில்லாத மாதிரி காட்டிக்கொண்டும் அவர்களை அணுக முடியாத நிலைமையில இருக்கிறார்கள் பிள்ளைகள். அதனாலதான் தாய்மாரி அணுகி தாப்பன் மாறிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு ட்ரை பண்றார்கள் முயற்சி. அதே மாதிரி வெளிநாட்டுல நான் கண்ட அனுபவத்திலே, இப்ப எங்கட வீட்டிலயோ நான் கண்ட அனுபவத்துல அப்பாவோட அணுகிறது ஈஸியா இருக்குது பிள்ளைகளுக்கு. நண்பர்கள் மாதிரி அப்பாவோட எல்லாத்தையும் கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இலகுவா இருக்குது. அதே மாதிரி அம்மாவிட்டையும் கேட்டா செய்யவா, ஆனா அம்மா அம்மாட்ட கேட்டு போய் அம்மா அப்பாவோட கிடைக்கிறத விட பிள்ளைகள் நினைக்கிறார்கள் அப்பாவுடைய தொடர்பு, அதாவது நேரடியாக கேட்டால் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். அம்மா கொஞ்சம் விருக்கம் அனுப்பா, அங்க போவாத இங்க போவாத, அதை வேண்டாத இதை வேண்டாண்ட அப்பா பிள்ளைகள்ல கூட அன்பு வைக்கிற மாதிரியும் கூட உதவி செய்கிற மாதிரி தன்மை இருக்கிறபடியால் நேரடியாக ஆண் பிள்ளையோ பொன் பிள்ளையோ அப்பாவுடைய நேரடியாக கிடைக்கிறார்கள். அப்பாவிடம் இருந்து எல்லா சலுகைகளையும் பெற்றுக் கொள்றாண்டு நான் நினைக்கிறேன். அதாவது குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு வித்தியாசப்படும். சில இடங்கள்ல அம்மாவுக்கு கேட்டுத்தான் அப்பாவுக்கு கேட்கிறாரு. ஆனா நான் நினைக்கிற அளவுக்கு அவரேச்சா அப்பா மாரும் பிள்ளைகளோட கூட தொடர்பில் இருக்கிறபடியால் அப்பாக்கள் கூட சலுகைகளை கொடுக்கக்கூடியதாயும் வசதிகளை செய்யக்கூடியதாயும் இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கல.
0: இப்ப ஆண் குழந்தை என்றாலும் நேரடியாக தன்னுடைய தந்தையிடம் சென்று ஏதாவது தேவைகள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கிறதா?
5: சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப எங்கூட எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கினா என்ன கேட்டாலும் அப்பாவிட்ட என்னதான் வந்து கேப்பினோம், அப்பா என்ன செய்யலாமோ இது செய்யலாமோ என்ன தர முடியுமோ என்ன மாறிண்டு. அதே மாதிரி நான் கல குடும்பத்துல எனக்கு தெரியும் அவைகளும் அதே மாதிரி தான். அப்பாவோட கூடுதலா பங்கு பற்றி அவையோட எல்லாரோடையும் சேர்ந்து சில விஷயங்களை வீட்டுல செய்து கொண்டிருக்கிறபடியா ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு கூடுதலா இருக்குது. ஒரு தோட்டத்தை செய்தா என்ன, ஒரு காரை கழுவினா என்ன, ஒரு வீட்டை கிளீன் பண்ணா என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து போறாலும் அப்பா பிள்ளைகளோட சேர்ந்து செய்கிறபடியா எல்லா அலுவலையும் அப்பாவிடமே கேட்டுக்கொள்ள முடியும் சொல்லி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அது இடத்துக்கெல்லாம் மாறுபடும் இல்லை இல்லை என்று சொல்ல வரையில சில இடத்துல அம்மா மேலத்தான் அணுகுவார்கள். அந்த கூடுதல ஒரு அவரேஜா பார்க்க போனா அப்பாவோட கூட தொடர்பளிப்பை இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு
0: அப்பாவோட. ஏனென்றால் முந்தைய காலகட்டத்தில் வந்து இப்போ எங்களுடைய தாய்நாட்டில் வந்து அம்மா தான் வீட்டில் கூடுதலாக இருப்பார்கள். ஏனென்றால் அப்பா வேலைக்கு போவார், அப்போ அவர்களுடைய அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குறைவாக இருக்கும்.
5: அது உண்மை, நீங்கள் சொல்றது உண்மை. அதனால தான் அம்மாவோடைய எல்லாத்தையும் அணுகி அப்பாவின் இறுதி முடிவை பெற்றுக் கொள்றாரு. அது ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அது ஓகே. இங்கே அப்பாவும் பிஸி தான், அம்மாவும் பிஸி தான். அந்த இடத்துல டிபெண்ட், இங்கே இந்த இடத்திலும் அப்பாவுக்கும் முதலிடம் கொடுக்கிறார்கள் பிள்ளைகள். எல்லா அலுவலையும் அப்பா கொண்டு செய்விக்கிறார்கள்.
0: கண்டிப்பா அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கேன். நன்றி
5: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் சுதா.
0: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்க நல்லமா இருக்கோம்.
0: சொல்லுங்க.
6: நான் வந்து ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். நான் வந்து அப்பா அப்பாவா பெருசா அனுபவிக்கிறது, அப்பா ஏடியா செத்துட்டார். எனக்கு வந்து எந்த பிள்ளைகள் ரெண்டு பாய்ஸ் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே. நான் மூத்தவர்களாம் கிராஜுவேட் பண்ணோடனே நான் கார் கட்டணோட நான் கார் பண்ணி கொடுத்தேன். அப்படி அப்படி என்னோட ஃப்ரெண்ட்லியே தான் பழகணும் ரெண்டு பேரும். நான் அவங்க என்னென்றாலும் எனக்கு கேட்பாங்க, அதே மாதிரி நான் செய்வேன். ஆனா இப்ப இங்க வந்து அப்படித்தான் எல்லாரும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சில விஷயங்கள் லவ் பண்ற விஷயங்கள் எங்களை சொல்ல மாட்டோம்.
0: ஆமா அதுதான், அது வந்து உடனடியாக தன்னுடைய தன்னை தாயிடம் தான் போய் சொல்லிவிடுவாங்க.
6: அந்த விஷயங்கள் விண்டமான வேலை லவ் பண்ணைகளை எனக்கு சொல்லல, அவன் அம்மா சொல்லிதான் பிரதமர் தெரியும். மற்றபடி பைனான்சியல் விஷயம் கூட நார்மலா ரெண்டு பேருக்குமே நார்மலா சொல்லிடுவோம். என்ன பத்தியும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நல்லது நல்லது. நன்றி.
6: வணக்கம்.
0: ஆமாம், சில விடயங்கள் வந்து பிள்ளைகள் வந்து ஆண் குழந்தையிட தன்னுடைய தாயிடம் தான் போய் சொல்வார்கள். அதே மாதிரி பெண் குழந்தையும் சில அந்த காதல் விடயங்களை வந்து தன்னுடைய தந்தையிடம் தான் பகிர்ந்து கொள்ள சில விடயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு இது தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்க்கலாம், அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
7: எனக்கு ரெண்டும் கேர்ள்ஸ் தானே, ஆனா எந்த கேர்ள்ஸ் ரெண்டும் அப்பாட்ட கேட்கும், அதுல என்னதான் கேட்கும், அப்பா உடனே சொல்லிடுவேன், அப்ப அம்மாட்ட கேளு. என்ன மாட்டி விட்டு நீங்க எஸ்கேப் பண்ணாலும் எல்லாமே என்னோட
0: சொல்லிவிட்டான்.
7: எல்லாம எல்லா கதையும், அதாவது நான் எப்படி சின்ன இருந்தனோ அதே அப்படி அதே ரெண்டு பேர்லயும் இருக்கு. போயிட்டு வந்தா எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவினா எனக்கு.
0: இப்ப நீங்கள் உங்களுடைய காலகட்டத்துல உங்களுடைய அம்மாவிடமா போய் சொல்வீர்கள்? எல்லாம்
7: எனக்கு அப்பா அம்மாட்டுதான் சொல்லியிருப்பேன். என்னன்னா அப்பா வீட்டுல இருக்கிறது குறைவு, அப்பாவோட இருந்த நாட்கள் குறைவு
0: குறைவு. ஆமா,
7: அப்பாவோட இருந்த நாட்கள் குறைவுனால அது அப்பா ஓகே எல்லாம் கேக்குறது எல்லாம் தரும், அது எல்லாமே கேக்குறது எல்லாம் பெறும். என்னன்னா அப்பா வெளியால போயிட்டு வர்றதுனால என்ன கேட்டாலும் கிடைக்கும், அது இல்லையன்ட்டு வார்த்தை வராது வாயால. என்ன கேட்டாலும் எவ்வளவு கஷ்டம் பண்ணாலும் அத தந்துடுவேன் எங்களுக்கு எல்லாருக்குமே, படிக்கலன்னு சரி பட்டியலும் சரி அப்படித்தான் தந்துருக்குறேன். ஆனா இருந்தது குறைவு,
0: இருந்தது குறைவு
7: இருந்தது. ஆனா மற்றபடி அம்மாட்ட தான் சொல்றது, என்ன விஷயம்னா வெளியால போயிட்டு வந்தா என்ன இருந்தாலும் அதை அம்மாட்ட சொல்றது.

0: தெரியாது செய் நடவடிக்கைகள் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்ப அதையால என்னட மறைக்கவோ எதுவும் முடியாது. நான் உள்ளதை எந்த எல்லாத்தையும் அவைக்கு சொல்லுவேன். நான் ஒளிவு மறைவு இல்லாம அதையும் என்னடோ சொல்லிச்சுக்கிறோம். எதுவும் தேவை என்றாலும் வாங்கினா இப்ப இப்ப அவைக்கு காசு இருக்குது. ஏன்னா யூனிவர்சிட்டி படிக்கிறோம், ஹைஸ்கூல் படிக்கிறோம், பார்ட் டைம் வேலை செய்யறதே. அப்ப 13 வயதுல இருந்து வேலைக்கு ஆரம்பிச்சுக்கிறான். ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தனக்கு செலவழிக்க கூடாது. அவ மகள் அரங்கேறம் செய்யும் போது நாங்க உண்டியல் பழக்கம் வச்சிருந்தா அந்த பழக்கம் பழக்கிறது. இப்ப குடுக்கற கிஃப்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம், மணி எல்லாத்தையும் அப்படி யூஸ் பண்றது. இப்ப டியூஷன் பிஎல் எல்லாம் டைக்கிறா பே பண்ணுவா, என்ன டக்குப்பா சேர்ந்து தன்னோட காசு இல்லைன்னா புக்ஸ்னா வேண்டுவா, இல்லம்மா வேணாம் இதுல செய்வோம் பண்ணுவா அப்படி. அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு போ எல்லாமே செய்வினா.
1: உங்களிடம் தான் எல்லாம் கேட்பாரு
0: எல்லாமே என்னட்டதான்.
1: நல்லது பார்க்கலாம். நன்றி
0: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: விடமாட்டார் அவருக்கு சிறிய வேதிலே, அவருக்கு சிறிய வேதிலே ஒரு 10 வயதுலயே அவருடைய அப்பாவும் இல்லையே அம்மாவும் இல்லையே அவருக்கு. அப்ப அதாலே அவர் இந்த சரியா பாசம் இல்லை. அங்க நிலைமை கஷ்டங்கள் தானே, கனவழியில எல்லாத்துலயும் கஷ்டங்கள் என்ன.
1: கண்டிப்பா
2: ஒரு இடம் விட மாட்டேன். அப்ப நான் அம்மாடி சொல்லி போடுவேன் இங்கே அவள். அப்புறம் வந்து ஒரு 5 மணி பின்னரும் 5 மணி 6 மணி புறம் காணலாம் அவர் பேசாமல் இருக்க மாட்டார். ஒழுங்க என்ன அம்மாட எழுதி கொண்டு போய் அம்மா அப்புறம் வந்து இல்லாமல் என்ன சொல்லுவார், உன்னாலே முதல்ல நான் படுற பாடண்டு அப்புறம் சொல்லுவேன் என்ன சொல்லி கூட என்ன விடத்தானே வேணும் என்ன சொல்லாடி விடாட்டிலும் நாங்கள் இப்படியாவது கடவா போவது தான் பார்ப்போம் என்ன. அந்த வயதுல அதுதானே அந்த சேட்டியில
1: என்ன.
2: அப்ப அது ஏதோ கடவுளே அப்படி நல்லதா வந்தாச்சு. இப்ப இப்ப இங்க வந்து எனக்கு 3 பேர், இப்ப 2 பேர் மாரி பண்ணிட்டோம். அப்ப எந்த மகனும் மகளும் நான் மகளுக்கு அடிக்கடி சொல்றது என்ன இருந்தாலும் சில சில விஷயங்களை கதைக்க வேணும் என்ன, கதைச்சாதான் நவிக்க முழங்கும் என்ன.
1: கண்டிப்பா
2: உங்களோட விருப்பத்துக்கு செய்து தருவேன். எங்கட இனமா இருக்கணும், எங்கட சமலாக்களா இருக்கணும் எல்லாம் சொல்லி சொல்லி அடிக்கடி ஒரு கூட்டா அப்பா ஏன்னு இப்படி செய்து இப்படி கதைக்கிறீங்களா அடிக்கடி என்று. அது தெரியாது, எல்லாரும் தெரியாது. அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இங்க அடிக்கடி வாரது, அவட சேர்ந்து வாரவா படிச்சவ கொண்டவ இங்க தெரியும் நாங்க ஃபேமிலி பிரிஞ்சாலும் இருக்கு தானே என்ன. அப்ப அவ சொல்லுவா அந்த பிள்ளை சொல்லுமா உங்க டேட கூட ஒரு பார்க்கற இதா இருக்கு, நல்ல ஆசையா இருக்கும் அங்க இங்கா அந்த புரிஞ்சிருக்கணும் பிள்ளைங்க வேண்டிய அப்பா அம்மா. அப்ப அதால அந்த பிள்ளைங்க 3 நாள் கிழமையில 3-4 நாள் பேருமே என்ன வந்திருந்து எல்லாம் வேண்டி போட்டுதான் போவோம். மாயங்கள் போவோம். மகனுக்கும் அதே பிரச்சனை. அப்ப நான் மகன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அந்த பிள்ளை வந்து வேற கார்ல ஏற்றி கொண்டு போவோம் என்ன, வெயிட் பண்ணி காரில் ஏற்றுவோம். அப்ப நான் எந்த வயது கடன் அடிச்சு தாயோட கலைக்க வேண்டி பெரும் சரியா சொல்லுவோண்டு இல்ல இல்லையாது குரூப்பா படிக்கிறதானே என்ன. அப்ப இப்படியே நீங்கள கரவு போடுறீங்களா. அப்ப நான் சரியில்லை தானே என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை வந்து ஒரு மினக்கட்டு ஒரு போயிஸா வந்து கூட்டிட்டு போறேன் அது அழகு இல்லையே என்ன, ஓமே இல்லையோ.
1: இப்பொழுது காலகட்டத்தில எல்லாம் நட்பு தானே அது
2: சரி. சில விஷயம் தெரியாது என்ன, அதே இல்ல சரியில தானே என்ன. அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்ல இல்ல என்று கூட சொல்ல வரேன்டால் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறேன். அப்ப ஒரு நாள் வந்து அம்மாட்டே சொல்லிக்கணும் போடாது, எரியா சொல்லிக்கணும் போடாது, அம்மா சொல்லிக்கிற போடாது தெரியாது எனக்கு தெரியாது பத்தி என்னோட ஒண்ணும் கதைக்கணும் அப்பாடையும் கதைச்சு கொள்ளுங்க. அப்ப ஒரு நாள் இப்படிதான் கொஞ்சம் இதாயிருக்க கொஞ்சம் சந்தோஷமா அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு கேட்கல. 2 பேரும் வந்து மசிஞ்சு பயஞ்சு

0: வந்து பக்கத்துல இருந்துச்சு படம் எல்லாம் காய்ச்சி போட்டு அப்ப நீங்க தான் சொன்னீங்களா தொடங்கின கதையை, மகள் தான் தொடங்கின முதல் கதையை, அவர் அண்ணா சொல்லிவிட்டோன்னே இவதான் தொடங்கின கதையை. என்ன நீங்க தானே சொல்லி தந்த நீங்கள் அப்படி என்று சொன்னீங்க அப்படி தந்துருங்க அண்ணாக்கு முதல்ல தன்னை பிரிச்சு சொல்லல அண்ணாக்கு பிரிக்குன்னு அந்த அந்த அண்ணா அந்த வந்து இருக்க உறவுகள் தான் அண்ணா பிரிக்க முடியுது.
1: அது வந்து இந்த பெண் குழந்தைகள் வந்து தந்தையிடம் பகிர்ந்து கொள்வார்கள், ஆனா ஆண் குழந்தை வந்து கொஞ்சம் தயங்குவார் தந்தையிடம் பகிர்ந்து கொள்வார், தாயிடம் தான் சொல்வார்கள்
0: கண்டாயமா. அவ சொல்ற அண்ணா கிரிக்கு நீங்க சொன்ன நீங்க டவுட் பண்ண சரியப்பா அண்ணா அந்த கீழ் தான் அந்த கீழ் தான் விரும்பி இருக்கிறாரு. அப்புறம் அண்ணா பிடி விருப்ப நீங்க சொல்லுங்க இப்ப ஓ நீங்க தானே சொன்னீங்களோ எனக்கு பிடிக்க வேண்டாம் அவரான். அப்ப நான் அதை அந்த இதா காட்டிக்குள்ள உடனே எடுத்த விஜயா சரியா தானே
1: என்ன.
0: அப்ப நான் ஓகே பிரச்சனை இல்லை நான் கதைப்ப மாறுதல கதைப்பமாட்டு உடனே உடனே ரெண்டு பேரும் படத்தை காட்டிக்கணும். அப்ப நான் அவையின் பேர் இருந்துக்கும் தெரியும் மட்டும் கடிச்சினா ஓமோமோ படாண்டு. அப்ப அது அப்ப அப்படி நல்லதா அப்ப சொல்லி எல்லாம் என்ன படிச்சது நான் ஓரளவு விளங்கி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்தது என்ன
1: கண்டிப்பா அந்த நட்போட இருந்தா கொஞ்சம் பகிர்ந்து கொள்வார்கள். அதுவும் ஆண் குழந்தை கொஞ்சம் எந்த விடயம் காதல் விடயத்துல தந்தையிடம் சொல்வதற்கு கொஞ்சம் ஆண் குழந்தை தயங்குவார்.
0: இல்ல இல்ல பைப் கொண்டே நான் பைப் வேலைக்கு போவேன் இப்பதான் வேலைக்கு போறவன் பைப் முதல் ஸ்டார்ட் இல்லாம அந்த அந்த காலத்துல இருந்து அந்த படிக்க ஸ்டார்ட்ல இருந்து ஸ்கூல்ல கொண்டே விட்டது அந்த வீட்டை நின்று வளர்த்து எல்லாம் செய்தது எல்லாம் உண்மையா பைப் தான் நான் தனியா நான் தான் வேலைக்கு போய் வந்தது இந்த இடம் ஏன் சொல்ல வரண்டா அப்படி இந்த படிதான் அப்படி எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்த படிச்சதான் எல்லாம் அந்த ஆரோக்கியம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது என்ன
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: பைப் கொண்டே விடுறது டியூஷனால நான் வேலையால போய் அங்க ரெண்டு 8:30 ஆகும் இதை கூட்டி கொண்டு போய் ஆவியே. அப்ப நான் பிரேக்ல எல்லாம் எல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டு என்ன நடந்த ஸ்கூல்ல அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் கேட்டு எல்லாம் என்ன படிதான் ஆரோக்கியம் எல்லாம் சொல்லி என்ன உடனே உடனே உடனே சொல்லி எல்லாம் சொல்லி என்ன. அப்ப மகன் அவர்கள் சொன்னவர் நீங்கள் தான் சொன்னீங்களப்பா நீங்களும் அங்க வெளியே இதுக்கு போகண்டாங்க பிரச்சனை இல்லைன்ட்டு இப்ப அந்த அந்த ஏன் சொல்ல வரேன்டா இல்ல அப்படி சொல்லி இதன் படியா எல்லாம் எல்லாமே அவைக்கு நல்ல இதா இருக்கு என்ன இப்ப அண்டை பேர்தே ஜூன் 2nd பேர்தே வச்சு இங்க ஹனிமூர் முதல் போன வருஷம் போயிட்டு வந்தவன் இந்த இங்க வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு வந்தவே நேற்று இரவு தான் வந்து இறங்கினவன் அப்படில வந்து இறங்கினு உடனே போக பண்ணினான் வந்துட்டமாட்டு அப்படி அந்த நடக்கிற விதங்களை பொறுத்து நம்ம நடக்கும் என்ன
1: கண்டிப்பா உண்மைதான்
0: வண்டாக்கம் என்ன சொன்னது நன்றி
1: கண்டிப்பா அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய விடயங்களே நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
2: வணக்கம் இல்ல நான் இதேன் நல்ல கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். நான் எனக்கு அப்பா குழம்பில வேல அம்மா ஊர்ல வானபடிய அப்பாடத்தான என்னென்றாலும் நாங்க வாங்கணும் கேட்கணும் எல்லாம் இப்போ அப்ப காசு இருந்தாலும் என்ன இருந்தாலும் அம்மாட்ட கேட்கறது என்ன உடுப்பு வாங்க படம் பார்க்கத்தான் எங்களுக்கு காசு வேறு என்ன சொல்லுது 50,000 கொள்வா சில வழியில இல்லையாண்டா நான் சொல்றோம் உண்டே உண்டு அம்மாட்டா அம்மா தெரியும் தானே அண்ணன் வழிநாடு அண்ணபடிய என்னங்கிட்ட அனுப்பிடு வேணும் கூப்பிட்டு கொஞ்சம் தான் நான் இலங்கையில இருப்பேன் அண்ணபடிய சந்தோஷமா இருக்க கொஞ்சம் படத்தை போ கொள்ள காசு வாங்குவோம்டா இப்படி சொல்லி சொல்லியே காசு வேண்டி கொண்டு திரியண்டுவா கடைசிய தருவா கொடுவா ஜாலியா இருக்கும். அங்க எல்லாமே கொஞ்சம் காலம் தான் இலங்கையில வாழ்ந்தது. பிறகு இங்க வந்து அம்மாட்ட தான் இதுன்றது இன்னும் ஆளுமே அங்க அம்மா தான் கொண்டு வருவோம் அப்பா இல்ல அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு இருந்துட்டு தானே வேற இன்னும் குழந்தை இல்லைங்களா. பிறகு இங்களை வந்து பிள்ளைகள வளர்ந்தா வைப்பிட்ட தான் இல்ல பெர்மிஷன் ரெண்டு பேர்த்தையும் மகனே மகளையும் அம்மாட்ட தான் சொல்லிட்டு கொடுறது டிக்டிஷன் வந்து நான் எடுப்பேன். அவ அவர்கிட்ட எதையும் பிழைச்சா தானே எங்களுக்கு சந்தோஷம் அப்பதானே அவவையும் பேசலாம் தாங்கள்
1: இல்ல இப்ப தாயிடம் ஒரு விடயத்தை சொன்னாலும் தாய் வந்து கடைசியில் தன்னுடைய கணவரிடம் கேட்டுத்தான் அதை முடிவெடுப்பார்.
2: ஆனா எனக்கு வந்து என்ன இதனால் மகனுக்கும் மகளுக்கும் 7 வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அப்ப அவன் படிச்சு அவன் வேலைக்கு வேலைக்குள்ள அவன் யூனிவர்சிட்டி என்னைக்குள்ள அவனுக்கு அந்த ஒரு தகப்பண்ட ஸ்தானம் கிட்டமட்ட வந்துட்டது
1: கண்டிப்பா.
2: ஓ அப்ப இனி அவன் படிச்சு கொண்டதுதானே அவர் எடுத்த டீச்சர் எல்லாமே சரியா வரும். இவருக்கு எனக்கு தெரியாது பேர்தேல வந்து ஒருத்தர் நின்றொண்டு நின்றார் எல்லாரும் டாக்டர் சபையில் எல்லாம் இதற்குள்ள இவையல் வந்த ஒருத்த படியினை பார்த்தா நான் நல்லா இருந்துச்சு தமையனுக்கு சொன்னேன் அந்த படியினோட கப்பா விசாரி அண்டு எனக்கு தெரியாது, இவருக்கும் அவருக்கும் சின்ன கேரக்டர் இருந்திருக்கு, அந்த மகளுக்கும் உண்மையா தெரியாது. நான் அவன் சொன்னான், அப்பாவே ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்குது, லபனீனம் போல இருக்குது, உங்களை கேட்கத்தான் பார்த்து கொண்டு ஏன்னா பயந்தாண்டி இருந்தவன் இல்ல படி என்ன எனக்கு பிடிச்சிருக்குது, நீ தண்டி போட்டு கடைசிய காட்டி கொடுத்த தேங்க்யூண்டா சந்தோஷமா இருக்கணும். நல்ல காதலிக்கிறது பிரச்சனை இல்ல, படிச்சு முடிச்சு ஒரு வேலை கிடைச்சிட்டு இவை கல்யாணம் செய்யறது என்ன பொருத்தப்பட்ட இவைக்கு ஒரு வருமானம் இருக்கணும், இவன் காலில
1: அதற்கு இப்பொழுது காலகட்டத்துல அதற்கு இடைஞ்சலாக யாரும் இருக்க
2: மாட்டார்கள். கல்யாணம் கட்டி நாங்க படுற பாட்ட பாக்க அதை லவ் பண்ணிட்டு கட்டத்துக்கு
1: கண்டிப்பா. நீங்கள் வந்து உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் என்ன எல்லாம் காரியங்களை பெற்றுக்
2: கொண்டீர்கள்?
1: காதல் கதையில எல்லாம் உங்களுடைய அம்மாக்கு சொல்லி இருக்கீங்களா?
2: அவதான் வாசி சொல்லுவா, கடிதங்கள் வாசிக்கிற அவதான், எனக்கு டைம் இல்ல, கடிதம் வாங்க பாய்ஸ் வாங்குவாங்க, நான் லவ் பண்ணி கொண்டிருக்கிறதான் இந்த ஜாப் மாதிரி இருக்கு. கடிதம் வாசிக்கிறது அம்மா தான், கடிதம் எழுதுவாங்க, குடிகள் நான் வாங்கி கொடுக்கறது அது ஜாலியில திரும்பி போய் அந்த வயது வரணும், திரும்பி ஒரு 15-16 வயது வந்து சென்றக்குள்ள ஹாப்பியா
1: இருக்கும்,
2: நல்லா இருக்குமா? ஆமா, அவன் படி அம்மாவும் லவ் மேரேஜ் அண்ணன் இல்ல இருவா எங்க தம்பி லவ் மேரேஜ் தான் அவரோட தயாரி மாதிரி, அப்ப லவ் அங்க பிரச்சனை இல்ல. அதான் உப்பவும் லவ் பண்ணி
1: கொண்டிருக்கிறேன். நல்லது, நன்றி, அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கேன், நன்றி நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். என்னென்றால் இப்பொழுதைய காலகட்டத்தில் வந்து உண்மையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. குழந்தைகள் வந்து தன்னுடைய தந்தையிடம் பேசுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த தந்தை வந்து தன்னுடைய குழந்தைகள் மேலே அவ்வளவு என்ன சொல்வது, நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி கதைப்பார்கள். முந்தைய காலகட்டத்தில் சொன்ன மாதிரி தாய் தான் அங்கே வீட்டில் இருப்பார்கள், கூடுதலான வீடுகளில் வந்து தாய் தான் வீட்டில் இருப்பார்கள். தந்தை வந்து வேலை நிமித்தமாக சென்று விட்டால் அந்த குடும்பத்தினுடைய எல்லா விடயங்களையும் தாய் தான் பார்த்துக்கொள்ள, அதனால தாயிடம் தான் போய் சொல்வார்கள். பிறகு தாய் தான் தந்தையிடம் பேசி அப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து அது நிறையவே மாறி இருக்கிறது. தந்தை வந்து தாயை விட தந்தை, தாயும் இருக்கு ஆனால் தந்தை வந்து நிறைய பேசுவார்கள், நிறைய நட்புறவோட பகிர்ந்து கொள்வார்கள். அதனால அந்த தந்தையிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கிறது இப்பொழுதைய காலகட்டத்தில். அதனால் அவர்கள் பகிர்ந்து கொள்வது. ஆனால் அந்த காதல் விடைய மட்டும் அந்த ஒரு ஆண் குழந்தை வந்து தந்தையிடம் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்குவார். அதுதான் இப்பொழுது காலகட்டத்திலையும் இருக்குது. அது ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை என்று தான் சொல்ல வேண்டும். அது தந்தையிடம் சொல்வதற்கு பயம் அப்படி என்று இல்லை, அது ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக தாயிடம் சொல்லிவிட்டு தாய் அதை கேட்டு தந்தையிடம் சொல்வது அப்படியான ஒரு காலகட்டம் தான் இப்பொழுது இருக்கிறது. நீங்களும் வாருங்கள், அலசலாம் அழைக்க முடியும். தொலைபேசி எண் 4164462
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
5: இன்று ஜூன் மாதம் 4 தேதி. இன்றைய நாள் வந்து 1561 ஆண்டு லண்டனில் பழைய புனித பவுல் பேராலயத்தின் கோபுரம் வந்து மின்னல் தாக்குதல் தாக்குண்டு சேதமடைந்ததா. ஆனால் அது பின்னர் இதுவரை நாள் வரை அதை திருத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இன்றைய நாள் வந்து 1707 ஆண்டு ஒல்லாந்தர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தேச வளமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய நாளும் இன்றைய நாள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் வந்து ஜூன் மாதம் 4 தேதி இதே நாளில் தான்

1919 பெண்களின் உரிமைகள், பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்ட மூலத்தை வந்து அமெரிக்க சட்டமன்றம் அனுமதித்த நாளும் இன்றைய நாள் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் செவ்வந்தி அவர்கள் விரும்பி கேட்ட ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியினுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 12:30.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 4162 4662 4662. அம்மால பாசமாகவும் பெண் பிள்ளைகள் அப்பாட பாசமாகவும். இப்ப என்னுடைய அப்பா எல்லாம் இறந்து கூட இப்போவும் அப்பா அந்த திருச்சக்கர வண்டிகள் கூட தங்கச்சியாக்கள் வச்சுக்கணும். அது அப்பா இருக்கிற மாதிரி அதை இன்னும் தெரியல. நான் அப்படி தண்டே இல்ல, நானும் அப்பால பாசம், அதுக்கு அந்த பாசம் இல்லை, அப்பாட பாசம். அதை நான் கூட அம்மாட்ட தான் நான் என்ன இருந்தாலும் கேட்பேன். இப்ப கூடலாம் ஆம்பளை பிள்ளைகள் அம்மாலாம் நல்ல பிரியமாக இருப்பார்கள். அதற்கு அது இறைவனுக்கு தான் தெரியும் என்னன்னு தெரியும். அது என்னட்டு சொன்னால் இப்ப ஒரு நொடி கூட விட்டுட்டு விலகவே நம்புறாது.
2: ஆனால் பாசம் வந்து இரண்டு பேர் மேலேயும் இருக்கும். குழந்தைகள் பெற்றோருக்கும் குழந்தைகள் மேல் இருக்கும், குழந்தைகளுக்கும் பெற்றோர் மேல் இருக்கும். ஆனால் வந்து அந்த சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது தான். இப்போ ஆண் குழந்தைகள் வந்து பெண்கள் தங்களுடைய அம்மா இடம் சொல்வார்கள், அதே போல் பெண் குழந்தைகள் வந்து தந்தையிடம் சொல்வார்கள்.
1: அது உண்மை. இப்ப நான் வந்து எனக்கு உடம்பு பிரச்சனை கூட அப்பாட்ட தான் சொல்ல மாட்டேன், அம்மாட்ட தான் போய் சொல்லுவேன். எல்லாம் அம்மாட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், அப்பாட்ட போய் அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா உடம்புல சின்ன பிரச்சனை கூட அம்மாட்ட போய் எதுவுமே நான் குறிச்சப்படாத சொல்லுவேன். அதே போல தங்கச்சியாக்கள் அம்மாடம் பயந்து கொள்வார்கள். சிலங்களா அப்பா கொஞ்சம் கடையல்ல வேண்டதுக்கன்றது. மற்றபடி இப்ப கூட எனக்கு எதண்டா கூட அம்மாட்ட எடுத்துடன சொல்லிடுவேன். அது என்னன்னு தெரியல எனக்கு. என்னண்டா இப்ப எனக்கு என்ன வேணும் வேண்டா என்ன, இன்று வரையும் நான் அப்பாட்ட எதுவுமே கேட்டல. அப்பா நல்ல பாசம், இந்த அப்பா என்னன்னு அங்கே தெரியும் நாங்கள் நல்ல பாசம். ஆனால் என்ன விஷயம், இப்ப ஒரு சின்ன இது வேண்டுறேன்டா என்ன, ஒரு ஒரு ஆடை வேண்டுறேன்டா எல்லாம் அம்மா தான். அது இறைவன் படைப்பு என்ன தெரியாது, ஆண்களுக்காண்டி அம்மா படைக்க தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா கூட நான் மட்டுமில்லை, ஆம்பளை பிள்ளைகள் வந்து திருமணம் செய்தாலும் அம்மாவுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்குமாருக்கு மறைச்செல்லாம் கொண்டு காசுகள் கொடுத்துட்டு அம்மா பார்த்துட்டு வர ஆண்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு நான்
2: பார்த்துருக்கிறேன்,
1: அப்படியும் இருக்கிறார்கள். அம்மாவும் அப்படித்தான். அம்மாவும் இப்ப வீட்டையும் எல்லாரும் இருந்தா கூட நான் என்ன விரும்பி சாப்பிட்டேன்னு அதை கூடி இன்று வரையும் அம்மா சாப்பிட்றே இல்லை. அப்படி என்னன்னு தெரியும். அப்ப நான் என்னென்னத்தை விரும்பி சாப்பிட்டனோ அது பலகாரம். நான் எனக்கு ஒன்னா எனக்கு இனிப்பெண்டா கொள்ள பிரியம், எடுத்து போட்டு கண் கலங்குவான். சரி செய்து அவன் சாப்பிட நான் அப்படி சாப்பிடுறான். அப்படி அந்த அந்த அம்மாக்கும் மாம்பழ பிள்ளைக்கும் உள்ள இது இரும்பும் காந்தவம் என்று சொல்லலாம்.
2: இறைவனும் பக்கம் இருக்கும் பட்சத்துல நீங்கள் வந்து என்னென்ன காரியங்களை பெற்றுக் கொண்டீர்கள்?
1: நான் அம்மாட்டு அப்படி ஒன்றும் நான் ஒன்று மண்டு நான் சின்ன வயதுல இருந்து உழைச்சவடியா. அப்ப நான் அம்மாட்ட எப்படி காசு கொடுக்குறானே, அப்ப அவை எனக்கு தான் நான் நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் இதா கேட்டதில்லை. நல்ல சாப்பாடுகள் மட்டும் இப்ப எனக்கு சோர்வல விருப்பம் இல்லையன்றோடய நான் சிலங்களை சில சாப்பாடு சொல்ல, நீ ஏதோ சாப்பிட்டு வேலைக்கு போறா மேலே என்று பேசுவான். அப்ப எந்த சும்மா அம்மா கையெல்லாம் சொல்லா அதை செய்திருவா சரி ரெண்டு அப்படி அந்த எனக்கு விரும்பின இருவலை கூட அப்படி இதன்ற வழி. இப்ப சில சாப்பாடுகள் விரும்பின வந்த ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற கூடாட்டையும் ஆனால் அதை
2: அந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அந்த காலகட்டத்தில் வந்து ஆண் குழந்தைகள் சரி பெண் குழந்தைகள் கொஞ்சம் தந்தையிடம் சொன்னாலும் ஆண் குழந்தைகள் சொல்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி தகப்பன் வந்து அங்கே வந்து தாய் வந்து வீட்டில் தான் இருப்பார்கள். கூடுதலான வீடுகளில் தாய் வந்து வேலைக்கு போவது குறைவு, தந்தை தான் அந்த குடும்பத்தை பார்த்து கொள்வார், வருமான ரீதியாக பார்க்கும் பொழுது தந்தை தான் அங்கே வேலைக்கு செல்வார். அப்பொழுது அந்த தந்தையிடம் கலந்து ஆலோசித்து அவளுடன் பேசுவதற்கான அந்த நேரம் வந்து அங்கே கிடைக்காது, அந்த அந்த சந்தர்ப்பம் அங்கே அமையாது. அதனால் அந்த தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு இடைவெளி இருக்கும். அது வந்து அதுக்காக அது பாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அது அளவு கடந்த பாசமாக இருக்கும், ஆனால் அந்த உரையாடல் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வந்து அப்படி இல்லை. இப்பொழுது வந்து தந்தை கண்டிப்பாக எல்லோர் வீடுகளிலுமே தந்தை வந்து நிறைய நட்புறவோடு தான் குழந்தைகள் மேல் இருக்கின்றார். எவ்வளவு வேலை பளுவாக இருந்தாலும் இங்கே இந்த நாடுகளில், புலம்பெயர் நாடுகளில் வந்து தாயும் சரி தந்தையும் சரி வேலைக்கு செல்வார்கள் கூடுதலான வீடுகளில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருந்து கதைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கும் தந்தையிடம் சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். நிறைய நட்புறவோடு இருப்பதால் தங்களுடைய ஏதாவது ஒரு காசு தேவையென்றாலும் தந்தையிடம் கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கே அதிகமாகத்தான் இருக்கிறது. இருக்கும் பட்சத்திலும் ஆண் குழந்தைகள் வந்து ஒரு சில விடயங்கள், இப்போ காதல் விடயம், சிலவில் ஒரு தொகையான பணம் தேவை என்றால் அது தாயிடம் தான் கேட்பார்கள். சின்ன சின்ன பணங்கள் என்றால் தந்தையிடம் வாங்கிக்க செல்வார்கள். ஆனால் ஒரு ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு பிஸ்னஸ் செய்ய வேணும் என்றாலும் அது தாயிடம் சொல்லித்தான், தாய் தான் தந்தையிடம் கேட்பதற்கான எப்படி என்றாலும் அந்த குடும்பத்தில் கலந்து ஆலோசித்து தான் செய்வார்கள். ஆனால் அந்த தாயிடம் சொல்லிவிட்டு தான் தாய் தான் கேட்பார்கள். அதே போல் பெண் குழந்தைகள் என்றால் நேரடியாக போய் தந்தையிடம் பேசுவதற்கான, இப்போ தன்னுடைய அண்ணாவினுடைய அண்ணா ஒரு விரும்பி இருந்தால் கூட, ஒரு காதல் இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனிடம் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கே நிறையவே இருக்கும். அந்த கலந்து ஆலோசிக்கிற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது. ஆனால் அது இந்த முந்தைய மாதிரி அந்த பயத்தில் தந்தை மேல் சொல்வதற்கான பயமோ இல்லை, தாய் மேல் சொல்வதற்கான பயமோ இல்லை, அது ஒரு பயம் கலந்து ஒரு மரியாதை தான். அந்த மரியாதை நிமித்தம் அளவு கடந்த ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை நிமித்தம் தான் தாங்கள் போய் நேரடியாக சொல்லாமல் தாய் மூலமாக சொல்லிய தங்களுடைய காரியங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் ஒரு பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட மே மாதம் திரைப்படத்திலிருந்து சோபாவினுடைய குரலில்.

தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்ட நேயர்களான நம்பி ராசையா, மதி மற்றும் காசி ஷெரினுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். சீமா தமிழேஸ்டியுடன் இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். நன்றி கூடி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
2: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சி.

0: ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA Credit
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
10: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
11: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
15: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ், CIBC அபிசெல்வம். 416-821-0462.
16: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
17: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
16: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
15: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
18: 905-270-8800.
15: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
19: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
20: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
21: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ்.
4: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
2: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு
8: தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து
9: வருகின்றார்.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம், 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
4: பிரம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிரம்டன் கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000
7: GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
7: ஏசியா கோல்டு.
6: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
7: விதவிதமான நகை தெரிவு,
6: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
7: லேசர் கட்டிங்,
6: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
7: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
6: ஏசியா கோல்டு, 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய் லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
11: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி,
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
12: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800. உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை வளமை போல் எங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். நேர்களே, இன்றைய நாளிலும் இனிய பல பாடல்கள், உங்கள் விருப்ப பாடல்கள், பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இணைந்திருக்க போகிறோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி மணிக்கியான செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி அவலி நியூஸ்.
2: யாழ்ப்பாணம் குரும்பிராயில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் கோப்பாய் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக உயிர்த்தியாகம் செய்த பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எடுத்த தீர்மானத்துக்கு அமைய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு உரும்புராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக உத்தியோகபூர்வமாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாகத்தில் சபை உறுப்பினர்கள், உரும்புராய் பகுதி இளைஞர்கள் மற்றும் உணர்வாளர்களை ஒன்றிணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். நிலையில் அங்கு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த புலனாய்வாளர்கள் படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்து வந்ததை தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துக் கொண்டனர். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், நினைவேந்தல்களுக்கு தடையில்லை என அரசாங்கம் வாய்வார்த்தையாக கோரினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கும் போக்கை நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் நடத்தும் அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2026 டிசம்பரில் நடைபெறவுள்ள 2026 காப்போதர சாதாரணத்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கவுள்ள மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வது அவசியமான பொறுப்பாகும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் பாடசாலை முதல் கல்லூரி வரையில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸ் வழங்கும் அறிவிப்பை அம்மாநில முதலமைச்சர் டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ளார். கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த சித்தாராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவகுமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக டி கே சிவகுமார் நேற்று கர்நாடகாவின் மக்கள் மாளிகையில் பதவியேற்றார். ஆளுநர் தாவார் சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிகழ்வில் மூத்த தலைவர் பரமேஸ்வரா துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையாவின் மகன் ஜகிர்ந்தா, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மகன் பிரியங்க் கார்கே உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிகழ்வில் ராகுல் காந்தி, கார்கே, சித்தாராமையா மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் சதீசன், இமாலாச்ச பிரதேச முதல்வர் சுக்பீர் சிங் சுக்கு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் டி கே சிவகுமார், பாடசாலை மாணவர்கள் முதல் கல்லூரி வரை அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து பாஸை அறிவிப்பதாகவும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறினார். இதுகுறித்து போக்குவரத்து துறையுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எஃகு மற்றும் அலுமினிய தொழிலுக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீது கனடா விதித்த சுங்கவரிகளுக்காக குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தள்ளுபடி திட்டம் 2027 ஜூன் இறுதி வரை நீடிக்கப்படும் என்று கனடா நிதித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை தவிர 8 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மீதும் 50 சதவீத சுங்கவரிகள் மேலும் ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து விதிக்கப்படும். ஒட்டோவாவின் இறக்குமதி ஒதுக்கீட்டு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதை கெனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கம் பாராட்டியுள்ளது. ஆனால் தள்ளுபடி திட்டத்தின் தொடர்ச்சியான நீட்டிப்புகளை அது விமர்சித்துள்ளது. இது அமெரிக்காவின் சுங்கவரிகளுக்கு எதிரான கனடாவின் பதிலடியில் செயல்திறனை குறைப்பதாகவும் கூறுகின்றது. திட்டமிடப்பட்ட இந்த நீடிப்புகள் உள்நாட்டு தொழிலை சேதப்படுத்தும் உலகளாவிய வர்த்தக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு முன்கணிப்பு தன்மையை வழங்கவும் நோக்கமாக கொண்டவை என்று கனடா நிதித்துறை கூறுகின்றது. குவைத் சர்வதேச விமானத்தை தாக்கியதை ஈரான் மறுத்துள்ளதோடு அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு விமான நிலையத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் கூறியுள்ளது. குவைத் மீது நடத்தப்பட்ட கொடிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தும் உள்ளதாக குவைத் தெரிவித்துள்ளது. இதேவேளை விமான நிலையத்தை முனையத்தை தங்கள் நேரடியாக தாக்கவில்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியுள்ளது. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய அறிக்கைகளின்படி வரும் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்க தவறிய பேட்ரியட் இடைமறிப்பு ஏவுகணை செயலிழந்ததன் விளைவாகவே இந்த அழிவு ஏற்பட்டது. தனது நடவடிக்கை ராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைத்தது என்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை அல்ல என்றும் தெஹ்ரான் தொடர்ந்து கூறி வருகின்றது. ஈரானின் விளக்கத்தை உடனடியாக நிராகரித்த அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது தெஹ்ரான் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு ஏவுகணை கோளாறே சேதத்திற்கு காரணம் என்ற கூற்றுகளுக்கு முற்றிலும் முரணான கருத்து என கூறி ஈரான் குவைத்தின் பொதுமக்கள் விமான நிலையத்தை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியதை ஒரு திட்டமிட்ட கணக்கிடப்பட்ட மற்றும் நியாயமற்ற தாக்குதல் என்று அமெரிக்க ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நாளிலும் நேர்களது விருப்ப பாடல்கள், இனிமையான பல விருப்ப பாடல்களுடன் நேர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களது விருப்ப பாடல்கள் மற்றும் எங்களது வளமையான நிகழ்ச்சிகள், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுமை கதம்ப நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை தொடர்ந்து நேர்களது விருப்ப பாடல்களை, அடுத்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நேர்களது அபிமானம் பெற்ற நீல் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை இன்றும் மகிழ்விக்க காத்திருக்கின்றது. ஆமாம், இன்று உலகத்திலேயே ஒரு அந்த பூனைகள் அரவணைப்பு நாளாக இன்றைய நாள் பல்வேறு விதமான நாடுகளால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பொதுவாக தமது செல்ல பிராணிகளாக பூனைகள், நாய்கள் போன்றவற்றை பெருமளவிலான மக்கள் விரும்பி வளர்க்கின்றார்கள். பூனைகளை விட நாய்கள் இந்த நாட்டில் மிக அதிகமாக வளர்க்கப்படுகிறது என்ற வகையில் அந்த பூனை அணைப்பு நாளாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. சர்வதேச பூனை அணைப்பு தினம் என்று இது போற்றப்படுகின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, இன்றைய நாள் உலகளவில் வன் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம். பல்வேறு விதமான வன் தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் பலர் இருக்கின்றார்கள். அதுவும் இலங்கை போன்ற நாடுகளில் எங்களது ஈழ தேசத்தில் இவ்வாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏராளம் இருக்கின்றார்கள். அதைவிட பாலஸ்தீனம், இந்த காசா நிலப்பரப்பு போன்றவற்றில் தற்போது இடம்பெறுகின்ற அந்த உக்கிர தாக்குதல்கள், அதைவிட யுத்தம் இடம்பெறுகின்ற பல இடங்களில் இவ்வாறான தாக்குதல் காரணமாக தாக்கப்பட்ட குழந்தைகளை நினைவு கூறுகின்ற தினம் மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு மிக விருப்பமான ஒரு உணவு தினம், தேசிய சீஸ் தினம். உலகம் முழுவதும் சீஸ் பிரியர்களால் கொண்டாடப்படும் ஒரு சுவையான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. சீஸ் உண்பவர்கள், சீஸை வெறுப்பவர்கள் அனைவருக்குமான தினம் இன்றைய நாள். இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: நேற்று நீங்கள் முக்கியமா சைக்கிளை பத்தி ஒரு மணித்தையெல்லாம் கதைச்சோம். அதுல முக்கியமான ஒரு உறுப்பினர் சைக்கிளே பிறந்து சைக்கிளோடு வாழ்ந்து சைக்கிளால விழுந்து மறந்து போன இறந்து போன வளம்புரிய பற்றி கதைக்காம விட்டுட்டீங்க. உங்களுக்கு நான் தகவலை மட்டும் தரம் மிச்சதை நீங்க சொல்லிக்கொள்ளுங்க. 102 மணித்தியாலங்கள் தொடர்ந்து சைக்கிள் கேண்டில் இருந்தேன் அவர் சைக்கிள் ஓடுறது. மற்றது குளிக்கிறது சாப்பிடறது எல்லாமே கேண்டில் இருந்தபடிதான் அவர் சைக்கிள் ஓடிக்கொண்டிருப்பேன். நீங்க பார்க்க இல்லையா?
4: பார்த்தோம் பார்த்தோம்.
3: நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க.
4: சரி,
3: இது காதல் ஓவியம் படத்துல இருந்து அந்த எஸ்பிபி சார்ந்த பிறந்த தினம் தானே, அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு அவரை நினைவு கூர்ந்து கொண்டு நதியில் ஆடும் பூவனம் அந்த பாடக்கு
4: பாடல் ஒழிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
3: நன்றி, வணக்கம்.
5: ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி.
4: நேர்களை, பொதுவாக நாங்கள் இந்த தூக்கத்தில் பல்வேறு விதமான நோய்களை தாக்கும். பொதுவாக தூக்கத்தில் கனவு காண்பது, தூக்கத்தில் நடப்பது, தூக்கத்தில் குரட்டை விடுவது, இப்படி பல நோய்கள் தூக்கத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த நோய்கள் வேறு இருந்தால் சொல்லலாம். இப்படி இந்த தூக்கத்தில் இவ்வாறு பல நோய்கள் இருக்கின்ற வேளையிலே இப்பொழுது ஒரு விசித்திரமான நோயும் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தனக்கு செக்ஸ் சோம்னியா என்று ஒரு நோய் இருப்பதாகவும், அதன் காரணமாகத்தான் அந்த பாலியல் வன்கொடுமையில் தான் ஈடுபட்டதாகவும் கனடாவில் ஒரு வழக்கு வந்திருக்கின்றது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா உச்ச நீதிமன்றத்தில் இந்த தூக்கத்தில் இவ்வாறு உறவு கொள்ளும் நோய் தனக்கு இருப்பதனால்தான் அந்த பெண்ணுடன் தான் இவ்வாறான வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும், அந்த காரணத்தால் தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் இவர் இப்போது ஒரு தன்னை குற்றவாளி என்ற அந்த இடத்திலிருந்து தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். என்றாலும் நீதிமன்றம் அவரது அந்த சாட்டுதலை நிராகரித்திருக்கின்றது. நிராகரித்து குறித்த பெண்ணுக்கு 210,000 கனேடியன் டாலர் இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் அவரை குற்றவாளி என்று இப்போது தீர்ப்பளித்து இந்த இழப்பீட்டையும் வழங்க வேண்டுமென்று தீர்மானித்திருக்கின்றது. கார்ல் ரிச்சர்ட் ஆண்டனி என்பவர் தான் இவ்வாறு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர். இது 2015 நடைபெற்ற ஒரு சம்பவம். இவர் 2020 குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று இப்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவில். நேரம் 2:15 தொடர்ந்து பாருங்கள்.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647

0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் events.kilikoot.ca.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222 J.CA. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
9: பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் SBB குரலில் அருமையான அந்த நதியில் ஆடும் பூவெனம் என்பது கல்யாணி தந்த SBB எஸ் ஜானகி தீபன் சக்கரவர்த்தி அத்தனை பேரும் வைரமுத்தின் வரிகளை பாடலாக தந்த பாடல். இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒலித்தோ இந்த நேரம் சரியாக 5:24. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த நேரம் இணைத்துக்கொள்வோம். வணக்கம்.
10: நீங்கள் மாலை வணக்கம் குயின்ஸ்டன், எப்படி இருக்கீங்க?
9: நலம் குயின்ஸ்டன், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
10: நலமா மாதிரியா இல்லை.
9: ம், என்ன பாடல்?
10: சிம்லா ஸ்பெஷல் படத்திலிருந்து உனக்கு என்ன மேல நின்றாய்.
9: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். என்ன காரணம் இந்த பாடல்? என்ன காரணம் இந்த
10: ஒரு அவர்கிரின் பாடல். நினைவுனால் அப்ப
9: பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமை குயின்ஸ்டன்.
10: நன்றி, நன்றி, வணக்கம்.
9: ஆமாம், அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஃப்ரிஸ்கோ நகரமன்ற கட்டிடத்துக்கு முன்பாக அமெரிக்க நபர் ஒருவர் இந்திய தேசிய கொடியை கிழித்து தனது எதிர்ப்பை வெளியிட்ட சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை இந்தியர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்திய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல்வேறு விதமான மிக லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் வாழுகின்றார்கள். இது அந்த இந்திய வம்சாவளியினரின் குடியேற்றத்தை ஒரு குடியேற்ற படையெடுப்பு என வர்ணித்து கடுமையான கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நகரமன்றத்திற்கு முன்னால் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முன்பாக தான் கொண்டு வந்திருந்த இந்திய தேசிய கொடியை அவர் பகிரங்கமாக கிழித்தறிந்திருக்கின்றார்.

ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு அலையை அமெரிக்காவில் தூண்டுகின்ற நடவடிக்கை என்று இப்போது பலரும் அதற்கு விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல நீர்களே, இந்திய வம்சாவளியினர் அல்லது இந்திய குடியேற்றக்காரர் தொடர்பான பிரச்சனைகள் அமெரிக்காவில் இன்று நேற்று ஆரம்பமானதில்லை, மிக நீண்ட காலமாக இடம்பெற்று வருவது நீர்கள் அறிந்ததே. இவ்வாறான இந்திய நாட்டிலிருந்து பலர் பல்வேறு நாடுகளுக்கும் குடியேறுகின்ற போது அந்த நாடுகளில் இவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு வலுப்பது, குறிப்பாக ஆசிய நாட்டவர்கள் என்ற அந்த போர்வை இந்திய நாட்டவர்கள் என்ற வகையிலே இவ்வாறான எதிர்ப்புகள் பல நாடுகளில் இடம்பெற்று வருவது நீர்கள் அறிந்தது. பிரான்ஸ், இங்கிலாந்து, அதைவிட ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் குடியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா என்ற பெயரில் மிகப்பெரிய அமைப்பொன்றே நடைபெற்று வருவது, இயங்கி வருவது நீர்கள் அறிந்ததுதான். கடந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்த இந்தியர்களின் வருகை தான் இந்த போராட்டத்துக்கு காரணமாக ஆஸ்திரேலியாவில் சொல்லப்படுகின்றது. என்றாலும் இந்திய எதிர்ப்பு பேரணிகளுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மிக பெரும் கண்டனத்தை தெரிவித்து அந்த போராட்டங்களை தீவிர வலதுசாரி செயல்பாடு என்றும் இனவரி மற்றும் பிரிவினையை தூண்டும் செயல்களுக்கு இங்கு இடமில்லை என்றும் ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் திட்டவட்டமாக அங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு திட்டவட்டமான ஒரு அறிக்கையினை அமெரிக்காவிடமிருந்தும் இந்தியர்கள் இப்போது எதிர்பார்க்கின்றார்கள். 1, 2, 3.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜெயா நோர்வேலேருந்து. எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலம் ஜெயா, நன்றி. நீங்கள் எப்படி, நலமா?
1: ஓ, நல்ல சுகமாக கூட நினைச்சு கேட்டுருக்கேன். பாடவே தகவல் என்ன தெரியுங்க. இப்போ எனக்கு அறிஞ்சு மரியாதை நம்பர் இருக்கு, சிறப்பான முயற்சி. இப்போ எல்லாம் கேட்டு கொண்டிருப்போம்.
0: உங்களோட ஒரு தகவல் என்ன?
1: இன்னைக்கு நல்ல மழை, இங்கே பயங்கர மழை. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த விவசாயம் செய்கிறாங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமை வாய்ப்புன்னு சொல்லுறாங்கன்னா, அந்த மழை அடிச்சா நல்ல அந்த பக்கே மரம், அப்ப அதுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள விளையிற பயிர்கள் இங்க செய்வீங்க, நல்லா அருமையா இருக்கும். அவளுக்கு நல்ல ஒரு இது தண்ணிகள் அடிக்காமலே இயற்கையாலே ஒரு நல்ல கால
0: கோதுமை
1: கண்டிப்பா, கோதுமையும் உருளைக்கிழங்கு, இந்த சோளம், பீட்ரூட், அப்படியே கேரட்டு, அந்த 3 மாசத்துக்குள்ள என்ன வருமோ அதெல்லாம் செய்வீங்க. இந்த 6ஆம் மாசத்துல இருந்து 8ஆம் மாசம் கடைசி வரைக்கும் என்ன விளையுமோ அதெல்லாம் செஞ்சு போட்டு திருப்பி அது மட்டும்தான் நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷா உயிரோட கிடைக்கும். அந்த உடனே எடுக்கிறது பிறகு ஃபுல்லா வேறு நாட்டுல இருந்து இறக்கிவிடும். மற்ற 9 மாசத்துக்குமோ இந்த 3 மாசத்துக்கு.
0: ஆனா நீங்கள் ஆண்டு முழுக்க மீன் ஏற்றுமதி செய்வீங்களே, ஆண்டு முழுக்க இந்த நாட்டுல இருந்து?
1: ஓ, இங்க அது அது வந்து அந்த கடலுக்குள்ள அதுக்கு என்ன செய்து வளர்க்குறேன் அந்த
0: மீனை,
1: அந்த பெரிய கூடாரங்கள் மாதிரி எல்லாம் செஞ்சு வளர்த்து அதை எக்ஸ்போர்ட் பண்றது, நல்ல தரமான மீன் எக்ஸ்போர்ட் பண்ணி.
0: அந்த வடகடல் இருக்கு தடவை, அது நல்ல ஒரு மீன் பலம் கொண்டது வடகடல்.
1: அது எங்கேயுமே அந்த தண்ணி வந்து ஒரு இனிப்பு தன்மையான தண்ணி, நல்லா வளரவிடும். மலை தான், ரெண்டு பக்கம் மலை இருக்கு, நடுவுல அந்த கடல் இருக்கும், படபடன்னு வளரவிடும். இந்த சல்மான் மீன் சொல்லுவீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு, எங்களுக்கு லக்ஷ்மி மீன் சொல்றது, உங்களுடைய சல்மான் சொல்லிடணும் நினைக்கிறேன். அந்த மீன் செய்ய வேணும் இங்கேயா, நல்லது நல்ல பொருளாதாரங்கள்லாம் இருக்குது, காடும் மீனும் இதுவெல்லாம் தானே.
0: பெட்ரோலிய வளம் இருக்குது,
1: எண்ணெய் வளம் இருக்கு. ஓ, பெட்ரோலிய வளம் இருக்கு. இப்ப காடும் மீனும் தான் இங்க கூடுதலான இது, அதுல இருந்து பயன்படுறது கூட மீனும் காடுகளும் தான். மற்ற பெட்ரோல்ல பெருசா குறைவு, ஆனா இருந்தாலும் நல்ல நல்ல இது இருக்குது.
0: பெட்ரோல் நிறவாசிய ஜூகே எடுக்குது உங்களோட பெட்ரோல் நிறவாசி.
1: தெரிஞ்சு வந்துட்டீங்க,
0: அதான் பிரச்சனை.
1: நாங்க கொடுக்குறோமா?
0: நீங்க கொடுக்குற எல்லா வேல் வந்து கிண்டி அழிக்கணும் உங்களோட நாட்டு கிட்ட வந்து.
1: ஆனா என்ன பண்றதுன்னா, இங்க வந்து பெட்ரோல் வாகனத்தை விட இந்த எலக்ட்ரிக் வாகனம் இருக்குதானே, அதுதான் இப்ப கூடுதலா நாங்கள் பாவிக்கிறோம். நோர்வேல வந்து இப்ப கூட பாவிக்கிறோம்னா சைக்கிளும் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களும் தான் கூட பாவிக்கிறது.
0: என்ன பாடல்
1: நன்றி பண்ணி நினைவுபடுத்திட்டேன். இன்றைக்கு எஸ்பிவி அந்த நினைவுனா பிறந்தாலும் அவற்ற இதுக்காக அந்த தேவுடா தேவுடான்ற ஒரு பாட்டு இருக்கு, சந்திரமுகி திரைப்படம்.
0: பாடல் ஒலிக்கும். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நன்றி.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
3: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
4: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி கலந்து கொள்ளும் வளர்ந்து வரும் நட்சத்திரங்கள் ஷாம்பவி குணாளன், சாய்லட்சுமி சத்யநாதன் மற்றும் மௌரியா ஸ்டானிஸ்லஸ். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நேர்கள் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்கள் அத்தனை பேரையும் நாம் ஒன்றாக இணைத்துக் கொள்ளுகின்ற நேரம் இது. நிகழ்ச்சியில் முதலில் வணக்கம்.
1: மாலை வணக்கம் வசந்த் சாரா.
0: சாரா மாலை வணக்கம். வாங்க.
1: எனக்கு அந்த பாட்டை மாத்தி போடுறீங்க, அதாவது எஸ்பிபி பாட்டு ஒன்று வேணும்.
0: சொல்லுங்க பாடலை சொல்லுங்க.
1: மலரே மௌனமா அந்த பாட்டு.
0: சரி, பாடலிக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியில்
0: நாங்கள் தொடர்ச்சியாக நேர்களை இணைக்கும் நேரம் இப்பொழுது. அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: எனக்கு எல்லாரும் பாட்டு கொண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த பாட்டு கேட்போம். வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து பாட்டு பண்றனால.
0: நீங்கள் உண்ணி மேனனோட நினைக்கிறீங்க?
2: உண்ணி மேனன் பாம்பே ஜெயசே படிச்ச பாட்டு நினைக்கிறேன். இந்த ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். அப்ப
0: கேட்டுப்பாங்க.
2: எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இல்ல பாடல் பொதுவா எல்லாருக்கும் பிடிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் வசந்த், கமல் பேசுறேன்.
0: கமல் வாங்க.
3: எனக்கு பாடல் கண்டதாங்க எஸ்பிபி மலேசியா பாத்தீங்கன்னா ஞானர் கோவில் நீர் தெய்வம் அந்த பாடல்.
0: கமல் இடையிடையே தான் எட்டி பார்க்கறது என்ன
3: இது இல்ல ஒன்றும் விடாமல் கூட நிகழ்ச்சியில கேட்கறது வர்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டது. ருசியா இருக்கும் லைன் அந்த எண்டைக்கு கிடைச்சிட்டு.
0: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி. சந்திப்போம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: பேசுங்கள்.
4: ரஞ்சினி அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ரஞ்சினி நன்றி. நீங்கள் எப்படி?
4: என்ன முதல் வழி வந்த பாட்டு இல்ல பொட்டு வைத்த
0: மாமோ
4: சாந்தி நிலையம் படத்துல.
0: நீங்கள் படத்தை மாத்தி நான் சொல்றேன். அது என்னென்னா அது முதல் பாடல் எஸ்பிபி பாடியது சாந்தி நிலையன் திரைப்படத்தில் இயற்கை என்னும் இளையக்கனி. அதேபோல அடிமைப்பெண் திரைப்படத்தில் ஆயிரம் நிலவேவா. இந்த பொட்டு வைத்த முகமோ திரைப்பட பாடலும் அவருக்கு ஒரு ஒரு குறியீடு தான். என்னவென்றால் சிவாஜி கணேசனுக்கு முதல் முதல் எஸ்பிபி பாடிய பாடல் சுமதியன் சுந்தரி திரைப்படத்தில். அப்போ எல்லாத்தையும் இந்த மிக்ஸ் பண்ணாதீங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். ஓ வணக்கம்.
5: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் வாங்கோன். நீங்கள் எப்படி?
5: நான் சிவகாரம் சந்திரன் பேசுகிறேன்.